இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 5:40 அருள்மணி அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்தது பாடல் அச்சுதாஷ்டகம் MS ஷீலா அவர்களுடைய குரலில் கேட்கலாம்.

வணக்கம் அன்புநேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்று நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 6 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 6 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:03, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையில் இனி வலிக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகா பொழுதிருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தின நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 85வது திருக்குறள், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி

மிச்சில் மிசைவான் புலம். இதற்கான பொருள், விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? இதற்கான குறளும் விளக்கமும் மீண்டும், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி.எல். மகாராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்கப் பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவப் பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவப் பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களைச் செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி 1000 ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே

0: போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்குச் சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனைக் காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டைக் காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் 6:15. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி எஸ் ஜானகி பாடியது

இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. காலை தின நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹெலன் சத்யா பாடியது.

6:25 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வலிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் அன்வர் அலி பாதுஷா எஸ் சரளா பாடியது.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 23 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் வாழையில் சிகாடோகா இலைப்புள்ளி நோய் பெற வாய்ப்பிருக்கிறது. எனவே 1 ஹெக்டருக்கு மேங்கோசெப் 76% WB மருந்து 2 கிலோ என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை, உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் செப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற விகிதத்தில் 300 கிலோ தொழுபுரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி லிட்டர் கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்க முடியும். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிருக்கு தோகையொறித்து விட்டம் கட்ட வேண்டும். மண் அணைத்தல் மற்றும் கரும்பு தோகை மூடாக்கு இடுவதன் மூலம் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க முடியும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விரடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். நன்கு முதிர்ந்த தக்காளியை பழுப்பதற்கு முன் அறுவடை செய்வதன் மூலம் அதன் தரத்தை பாதுகாக்க முடியும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மாடுகளில் மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த வெங்காய உற்பத்தியில் சின்ன வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 80% பங்கை கொண்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும்

0: கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5 முதல் 10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8220649
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நெல் நினைவூட்டலுக்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு

0: தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில்

0: ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கலில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்டினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: நண்பர்களே வணக்கம், நான் சரண் பேசுறேன். நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ப்ரே

0: பண்றது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கடவுளை நோக்கி, இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு ப்ரே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம போகும்போது ஒரு கோயிலை பார்த்து சாமி பார்த்து ஹாய் அப்படிங்கிற தலையை கொண்டு அந்த நேரத்தில் தலையை சுருக்கிறதோ இது ஒரு சரியான ப்ரேயர் ஆகாது. சிலர் கோயிலுக்கே போக மாட்டாங்க, சிலர் கோயிலுக்கு போனா ஒரு அர்ச்சனை தட்டில் போட்டுட்டு நம்ம சும்மா அப்படி இந்த தீபாராதனை காமிக்கும் போது அதை பார்க்கறதோ, இல்லை வாரமான நம்ம சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர் ப்ரே பண்றத கேட்கறதோ, இல்லை வாரமான நம்ம மசூதிக்கு போய் அங்க போய் பள்ளிவாசல் போய் அங்க போய் துவா பண்றதோ எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு வகையான மெடிடேஷன், தியான நிலை கூட. இன்னும் நம்மளை நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையாளராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம், கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவு பாலமாக இது அமையும். இது ஏத்திஸ்டுகளுக்கு பொருந்தாது, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்கள விட்டுறலாம். இந்த பிரபஞ்சத்துக்காக கூட நீங்க ப்ரே பண்ணலாம். ப்ரேயர்ங்கிறது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றதா ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ரேயர் பொதுவாக எப்படி இருக்கணும், ஒரு நம்பிக்கையுடைய மதம் இனம் இந்த இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும். நான் சொல்றது ஒரே ஒரு கடவுளாக நினைத்து நம்ம எல்லாருமே ஒரு ப்ரே பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரோ அவங்கள நினைச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதில் மதம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்துக்கு ஒருத்தர் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி, அதை நம்ம ஒருத்துக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க போடுறோம், அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிற மாதிரியும் நம்ம நேர்மறை சிந்தனையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியான விஷயம் அது எப்படி இருக்கணும், ஒரு ப்ரேயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். நம்ம போனதுமே நமக்கே கடவுளே எல்லாமே எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறதா அப்படின்னா கிடையாது. இந்த ப்ரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நன்றி சொல்லுதல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எத்தனையோ பேருக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, மூணு நேரம் சாப்பாடு, நம்ம இருக்கிறக்கு ஒரு வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு இருக்கிறக்கான ஒரு கூரை, அதே மாதிரி உடுக்கிறக்கான உடை, நல்ல ஒரு உறவுகள், ஏதோ ரிலேஷன்ஸ், அம்மா அப்பா தாத்தா பாட்டி மனைவி கணவன் குழந்தைகள் அப்படி ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னா ஒரு மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ நாம வந்து கண்டிப்பாக நன்றியுடையவர்களாக இருக்கணும். இதில் முதல் விஷயம் ப்ரேயரில் நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு கிடைத்த அத்தனை விஷயத்துக்குமே நன்றி செலுத்துங்க. நல்ல உணவுக்கு நன்றி செலுத்துங்க, நல்ல ட்ரெஸ்ஸுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு கொடுங்க, நட்புக்கு கொடுங்க, நல்ல உறவினர்களுக்கு கொடுங்க, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடந்தது அத்தனைக்குமே நன்றி செலுத்துங்க. அது பொதுவாக ப்ரேயரில் மட்டும் இல்லை உலகத்துலேயும் அது ரொம்ப நன்றியுடையவர்களாக இருக்கணுங்கிறது உண்மை. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்றி செலுத்துதல், எல்லா கிடைத்த விஷயங்களுக்கும் நன்றி செலுத்திட்டு அடுத்தது பிறர்க்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதாவது நம்ம நட்புகள், யாராவது உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல யாராவது கஷ்டப்படுவாங்க, நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நட்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கார் வாங்கி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த உலகத்துக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக ப்ரே பண்ணுங்க, மலைக்காக ப்ரே பண்ணுங்க. ஒவ்வொரு நல்ல விஷயம் போரெல்லாம் நடக்காம நல்ல அமைதியான சூழல் நடக்கணும் ப்ரே பண்ணுங்க. இது என்னடா என்ன ஒருத்தர் மட்டும் பண்ணா இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பண்புடையார் பற்றுன்ற உலகம் அது ஒன்றையும் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்க. மூணாவது விஷயம் ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நேர்மை தவற மாட்டேன், என்னோட பிசினஸ்ல நல்லா ஹையர் ஸ்டாண்டர்ட் எத்திக்கல் கோட்ஸ் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், நான் இது மாதிரியான பல விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுங்க. கடைசியாக உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம், எனக்கு இது வேணும், நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கான சக்தியை கொடுங்க, இதுக்கான உழைப்பை கொடுங்க, இதுக்கான ஒரு வழிமுறைகளை எனக்கு உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்லை நமக்கு பிடித்த கடவுள்கிட்டையோ நம்ம தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த ஃபோர் ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலமாக நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நல்ல நேர்மறை சிந்தனை உருவாகும், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மறுபடியும் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. டைம் 7 மணி.

தொடர்ந்து மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டு வச்சோம். ராஜபார்வை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. இரண்டாவது நம்ம கேட்ட பாட்டு அந்த ஏழு நாட்கள் படத்துல ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். தொடர்ந்து இப்ப நம்ம கேட்ட பாட்டு காற்றினிலே வரும் கீதம் படத்துல ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். 7:14 நேர்களின் நினைவூடலுக்காக நேர்களை இன்று பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் சென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர்

0: திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதாரத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும்

திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயிலிருந்து. ஸோ இன்னைக்கான வெதர், சென்னை மெட்ஸன்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து ஈரோட்டில் 36, திருப்பூரில் 26, சேலத்தில் 34, சென்னை அதனை சுற்றிக்கொள்ளக்கூடிய பகுதிகளில் 29 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் 18 டிகிரி செல்சியஸும், திருச்சியில் 36 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

0: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: ஹாய்,
0: உங்க பேர் என்ன சொல்லும்?
1: சஸ்திகா சர்மா.
0: உங்க வீட்டு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா உங்க கூட விளையாடுறதுக்கு?
1: எங்க சித்தப்பா, தங்கச்சி.
0: சரி, என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க விளையாடுவோம்.
0: எப்படி?
1: கண்ணாமூச்சி விளையாடுவோம், மியூசிக் சேர் விளையாடுவோம்.
0: மியூசிக் சேரா? சேர்ல இருந்து பாட்டு வருமா?
1: போன்ல இருந்தா.
0: நாங்க
1: ஓடிட்டு இருப்போம், பாட்டு ஸ்டாப் ஆனதும்
0: என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க போய் உக்காந்திப்போம்.
0: எங்க?
1: சேர்ல.
0: சரி, யார் அவுட் ஆவா? போ, எல்லாரும் சேர்ல உக்காந்துட்டா
1: அவங்க அவுட் ஆயிருவாங்க. யார உக்காந்தாங்களா அவங்க அவுட் ஆயிருவாங்க. இல்ல, யார உக்காந்தாங்களா அவங்கதான் வின்னு. சேர் கிடைக்காதவங்க கேம் விட்டு வெளியே போயிருவாங்க.
0: ஆஹா, இந்த கேம் தான் விளையாடுவீங்களா?
1: ஆமா.
0: சூப்பர், ஜாலியா இருக்குல்ல. சரி, அம்மா குடுக்கிற பூவாலாம் கரெக்டா சாப்பிட்டு வருவீங்களா ஸ்கூல்ல இருந்து? ஏன், யாருக்காக சமைச்சு குடுக்கறாங்க அம்மா?
1: எனக்கு.
0: அப்ப ஏன் நீங்க தானே சாப்பிடணும்? ஏன் சாப்பிட மாட்டீங்க?
1: நிறைய இருக்கு சாப்பாடு.
0: அப்படியா? அம்மா உங்க மேல அன்பு நிறைய வச்சிருக்காங்கல்ல, அதனால நிறைய சாப்பாடு வச்சு குடுத்துருக்காங்க.
1: சாப்பிடுவேன்.
0: குட் கேர்ள் இல்லையா சஷ்டிகா?
1: ஆமா.
0: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க தங்கம்?
1: இக்கு கொக்கு மெய் எழுத்துக்கல வச்சு எல்லாருக்கும் கதை சொல்ல போறேன்.
0: சொல்றீங்களா? கேக்கலாம். சொல்லுங்க.
1: இக்கு கொக்கு இங்கு சங்கையும் இச்சி குச்சியும் எடுத்து இஞ்சி ஊஞ்செல்லாம் ஆடிச்சு இட்டு லட்டுவ இன்னு கண்ணால பாத்து இத்து பத்து வரலால எடுத்து

0: சூப்பர் சூப்பர், புது கதையா இருக்கே. இந்த கதை ரொம்ப அழகா இருந்துச்சு, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க பேச பேச பரா சொன்னீங்க தெரியுமா, ஓகே, நீங்க இப்ப குட்டி பாப்பாவா இருக்கீங்கல்ல, நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்க?
1: வேலைக்கு போவேன்.
0: என்ன வேலைக்கு போவீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆக போறீங்களா? என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க சர்மா?
1: ABCD 1 2 3 ஹிந்தி தமிழ் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். குட் ஹாபிட்ஸ் பேட் ஹாபிட்ஸ் இத பத்தி எல்லாம் நான் சொல்லி தப்பேன்.
0: ஹோம்வொர்க்லாம் நிறைய கொடுப்பீங்களா கொஞ்சமா கொடுப்பீங்களா?
1: கொஞ்சமா.
0: சூப்பர், நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஆசிரியரா வர்றதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
2: கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில

0: இடிமின்னல் இயற்கையின் அற்புத நிகழ்வாகும். இது பெரும்பாலும் மழைக்காலங்களில் ஏற்படுகிறது. வானில் உள்ள மேகங்கள் ஒன்றோடொன்று மோதுவதால் மின்சாரம் உருவாகிறது. அந்த மின்சாரம் திடீரென வெளிப்படுவது மின்னல் ஆகும். மின்னல் ஏற்படும் போது காற்று வேகமாக விரிவடைகிறது. அதனால் இடி ஒலி உண்டாகிறது. முதலில் மின்னலை காண்கிறோம், பின்னர் இடியின் சத்தத்தை கேட்கிறோம். ஒளியின் வேகம் ஒலியின் வேகத்தை விட அதிகமாகும். எனவே மின்னல் முதலில் தெரிகிறது. மின்னலால் வளிமண்டல நைட்ரஜன் மண்ணில் சேர்கிறது. இதனால் மண்ணில் வளம் அதிகரிக்கிறது. விவசாயத்திற்கு இது மறைமுகமாக உதவக்கூடியது என்றாலும் பொதுவாக இடி மின்னல் ஆபத்தானது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. உயரமான மரங்களும் மின் கம்பங்களும் சேதமடைகின்றன. சில நேரங்களில் தீ விபத்துகளும் ஏற்படுகின்றன. இடி மின்னல் நேரத்தில் திறந்த வெளியில் நிற்கக்கூடாது. மரத்தின் கீழ் ஒதுங்குவதை தவிர்க்க வேண்டும். மின்சாதனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது என்றும், பாதுகாப்பான கட்டிடங்களில் தங்கலாம் என்றும், வானிலை எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டும், அரசு வழங்கும் பாதுகாப்பு அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இயற்கை பேரிடர்களை பற்றிய விழிப்புணர்வு அவசியம். அறிவியல் அறிவு பயத்தை போக்குகிறது. இடி மின்னலின் காரணங்களை அனைவரும் அறிந்து கொள்வோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: எங்க தம்பி படத்துல அருண்மொழி உமா ரமணன் பாடியது இசை இளையராஜா. 7:41 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. வணக்கம், கமித்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுச்சுக்கோம். இன்னைக்கான கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில நம்ம கூட அழகா கியூட்டா பேசினாங்க பேபி சஷ்டிகா. அவங்க கூட ஜாலியா உரையானது நம்முடைய ஆஜய் லக்ஷ்மி தேவி. மீண்டுமாக இருவருக்குமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேர்லி இன்று மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்வது எப்படி, விளக்கம் அளிக்கிறார் நிர்வாக மேலாளர் பாலாஜி கண்ணன் அவர்கள்.

0: அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. இசை வி எஸ் நரசிம்மன். டைம் 7:54, 10 நொடி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் திரவே கிறிஸ்டோ. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். கியூஆர் குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். கோவை ராமநாதபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவில் ஆஷாட சுத்த ஏகாதசி 45வது மகோத்சவம் இந்த மாதம் 24, 25, 26 ஆகிய 3 நாட்களும் நடைபெறுகின்றது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை குமாரபாளையம் தென்பண்டரிபுரம் விட்டலபுரி அருள்மிகு பாண்டுரங்க திருக்கோவில் 99வது ஆண்டு ஆஷாட சுத்த சயன ஏகாதசி மகோத்சவம் நடைபெறுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். வி ஸ்டார்டட் ஏ நியூ இனிஷியேட்டிவ் கால்டு நிழல். இது என்னன்னா, ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா, ஒரு கியூஆர் கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்ல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ இடத்துல

0: வந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ, இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார், நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ, உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதுவரைக்கும் நாம கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செதிச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக அஜய் பூஜா காத்துட்டு இருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா

மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: ஹாய் ஹலோ குட் மார்னிங். FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்க போறீங்க ரெயின்போ வாய்ஸ் வைப்ஸ் வித் மீ பூஜா. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோட டெய்லி நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு ஒரு க்வெஸ்சனோட வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணோம், வாட்ஸ்அப்ல நீங்க கரெக்டான ஆன்சர் அதுக்கு அனுப்பலாம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவால் முதன் முதலில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஏவுகணையோட பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வி. ஸோ இதுக்கான சரியான பதில் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 9585800103 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
5: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். 2026 அதாவது இந்த வருஷம் ஜூலை 18 அன்னைக்கு ஆகமன் அப்படிங்கிற தனது முதல் விண்வெளி பயணத்தில் ஆந்திர பிரதேசத்தோட ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது இந்த ஏவுகணை. இதன் மூலமா சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக அடைந்த இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் என்ற பெருமையையும் இது வாங்கியிருக்கு. இந்தியாவோட தனியார் விண்வெளி துறையில புதிய அத்தியாயத்தை தொடங்கியது இந்த ஏவுகணை. சிறிய செயற்கைக்கோள்களை சிறு குறைந்த செலவில் விண்ணில் செலுத்துற வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. இது இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இல்லையா?

சம் ரெயின்போ நூத்தி மூணு கோயம்புத்தூர் நீங்க கேட்டிருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாக்கலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி அனுப்பியிருக்காங்க, ரமணி முதலிப்புதூர்ல இருந்து, சுதாகர் ஜீவா, குகன் நஞ்சுடாபுரத்துல இருந்து, என் பார்வதி.

கணபதியிலிருந்து, போ சண்முகசுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, பிரமிளா சென்னை, கோணமலை ஆனந்தன் வீரதுரை அரியலூர்லிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அதுக்கப்புறம் செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி சண்முக நகரில் முக்கனூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கொலுமங்குண்டான்லேருந்து, விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பிரேமா விலங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, பாண்டியன் நகர் சிவசங்கர், இந்திராணி, ஆலங்குப்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி.

பிஷ் பண்ணியிருக்காங்க. பிரேமா விளங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி, ஆலங்குப்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணேஷ், அபினவ், பூபதி ராஜேந்திரன், இந்திரபிரியா, ராஜாமணி, அகல்யா மூக்கனூர்லேருந்து, அதுக்கப்புறம் வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலேஷ், ஸ்ரீ ரித்வி, உமா சிறுமுகையிலேருந்து, இவங்க கூட கோகுலும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே சரியான பதில் தான் அனுப்பியிருக்காங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். 8:43 ஆச்சு. இந்தியாவோட தலை சிறந்த இயற்பியாளரும் இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை வந்து விக்ரம் அம்பாலால் சாராபாய். இவர் இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்தவர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ உருவாக முக்கிய பங்காற்றியிருக்காரு. விண்வெளி தொழில்நுட்பத்தை கல்வி, தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார். இவருக்கு 1966 பத்ம பூஷன் விருதும், 1972 அதாவது அவரோட மறைவுக்கு பிறகு பத்ம விபூஷன் விருதும் கொடுத்திருக்காங்க.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழிற்வளாகத்தை

0: இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலோபாளையத்திலிருந்து ஆனந்த் முருகன், மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்கொடி, சிங்கானூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், அதுக்கப்புறம் கீதா வெங்கடேஷ் ஆண்டவர் நகர்லேருந்து, சத்தியமங்கலத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. பொள்ளாச்சி காணியம்பாளையத்திலேருந்து முருகேசன் பிரியா, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மல்லை கவுண்டன் பாளையத்திலேருந்து விமலா வேணுகோபால், பூபனா இவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, சமீபத்தில் முதன் முதலில் தனியார் நிறுவனத்தால் ஏவப்பட்ட ஏவுகணை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் நிறைய பேர் எல்லாருமே, இன்ஃபேக்ட் எல்லாருமே அனுப்பியிருந்தாங்க, விக்ரம் 1 அப்படிங்கறதான் சரியான பதில். விக்ரம் 1 அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ஏவூர்தி. இதை வந்து ஸ்கைரூட் ஏரோபேஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. இந்த ராக்கெட்டிற்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களோட நினைவா விக்ரம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது, அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரிச்சாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மன்னா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புறப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி, இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டுது. நான் கூட பெரிய மரம்தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே. அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொல்லு.

0: கொடுத்த அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்பில் இருந்த ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சா அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கேட்ட இந்த பாடலோட ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இது வரை உங்க கூட பூஜா தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ், உங்க ஃபேவரட் பாடலை கேட்கலாம் நிலையத்தில் ஆர்ஜே சந்திப்போடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள

ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஒன்ஸ் அகெயின் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. 9:03:40 நம்ம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக வர காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய உருமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 2000 அப்புறமா வெளிவந்த படங்கள்லேருந்து 2010 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய படங்கள்லேருந்து நீங்க பாடல்கள் விருப்பம் தெரிவித்து கேட்டு ரசிக்கலாம். 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல கால் பண்ணுங்க. வெளியிலிருந்து கூப்பிடுறவங்களும் செல்போன் வந்து ட்ரை பண்ணக்கூடிய நேர்களும் காயமுத்தூரோட ஸ்டடி கோடான 0422 அப்படிங்கிற இணைப்பெண்களும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம கிட்ட பேச காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: திருப்பூர் மாவட்டம் மடத்துப்புழ வட்டம் தாசர் வீட்ல இருந்து பாலசுப்ரமணி பேசுறேன்.
1: பாலசுப்ரமணியம் என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: மதுரா படத்துல இருந்து கண்டேன் கண்டேன் அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
1: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: நன்றி.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இது உங்க சாய்ஸ் கேட்டிருக்கோம். 9:10 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இருந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக. வணக்கம், யார் பேசுறீங்க?
6: செல்வி பேசுறேங்க.
2: செல்வி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: எனக்கு இட்லி கடையில இருந்து எத்தனை சாமி வந்தது.
2: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: தாங்க 9 மணிக்கு 15 நிமிஷம் 55 நொடி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டலாம் வாங்க. ஹலோ, வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, இது உங்கள் சாய்ஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் செம்மிபாளையம் தமிழ்நகர் சுமதி கனகராஜுங்க சார்.
0: சுமதி கனகராஜ், சொல்லுங்க கனகராஜ், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
0: எப்படி இருக்கீங்க கனகராஜ், என்ன பாட்டு வேணும்?
1: கபாலி படத்துல இருந்து மாய நதி என்று.
0: கபாலி படத்துல இருந்து உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: 9:21 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்குபெறக்கூடிய நிகழ்ச்சியாக நேயர்களின் நினைவூடலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ரெக்கார்ட் படத்துல இருந்து கண்ணம்மா கண்ணம்மா.
0: சரிங்க, பாட்டு கொடுத்துடலாம். அழைத்ததுக்கு நன்றி.

0: இது உங்கள் சாய்ஸ். 9:26 கேட்டுருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில். அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கள்ளிவளசில் இருந்து பாரதி மகாலிங்கம்.
0: பாரதி மகாலிங்கம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வாட்டி படத்தில் இருந்து உருதல காதலுக்கு.
0: சரிங்க, உங்களுக்கு ஆகம் இல்லாததுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி.

0: வணக்கம், இது உங்கள் சாய்ஸ், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் முத்தனூர்லேருந்து லோகநாதன்ங்க.
0: சொல்லுங்க லோகநாதன், என்ன பாட்டு வேணும்?
1: சிவாஜி பாடத்துலேருந்து பல்லையலக்காருங்க.
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி.

0: சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நம்ம கேட்டு இருக்கோம். இது உங்க சாய்ஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: உடுமலை வட்டம் குரல் குட்டை மயாண்டி வட்டணத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபால் கிருஷ்ணன் சார்.
2: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், உங்க ரேடியோ வால்யூமா தயவு செஞ்சு கம்மி பண்ணிடலாமே பிளீஸ். வெளியே வந்துட்டீங்களா? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: அந்த பாடலை காட்டுகள் தவறு விடுங்கள்.
2: கண்டிப்பாக அடுத்த முறை கால் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, சரிங்களா? தேங்க்யூ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டணத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், உங்க ரேடியோ வால்யூமா தயவு செஞ்சு கம்மி பண்ணிடலாமே ப்ளீஸ்.
1: கம்மி பண்ண வெளியே வந்துட்டேங்க.
0: வெளியே வந்துட்டீங்களா? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வேட்டியன் படத்திலிருந்து அந்த பாடலை காட்டையில் தவறு விடுங்கள்.
0: கண்டிப்பாக அடுத்த முறை கால் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, சரிங்களா? தேங்க்யூ.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டத்தில இருந்து பெருமாநாள் பவித்ரா பேசுறேங்க.
0: பவித்ரா, என்ன பண்றீங்க?
1: நான் காலேஜ் போயிட்டு இருக்கறேங்க.
0: காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? நான் ஸ்கூல் போறீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என் மாவீரன் படத்துல இருந்து பேசவே பேசாத சாங் போடுங்க ப்ளீஸ்.
0: உங்களுக்காக பாட்டு கொடுத்துடலாம். அழைத்ததுக்கு நன்றி.
2: என்னது?

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல்

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறுதலை நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் காமராஜ மலையத்திலிருந்து ராமசாமி சிவபாக்கியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராமசாமி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கர்தன்ல இருந்து கொம்பு வச்சு சிங்கம் பாட்டு போடுங்க.
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்க பாடல், அழைப்பதற்கு நன்றி.

0: இது உங்கள் சாய்ஸ். கேட்டுட்ருக்கோம் 9:53 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நம்மகிட்ட பேச காத்திருக்கக்கூடிய நிறைவான நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க சொல்லி கேட்டெல்லாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க
1: சார்? நான் ரகுபதி பேசுகிறேன் சார், திருப்பூர் நல்லூரில் இருந்துங்க.
0: சொல்லுங்கள்
1: சார். நம்ம கூலியிலேருந்து மோனிகா சாங் வேணும் சார்.
0: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாட்டு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப். இது தொடர்ந்து 10 மணிக்கு அனுசரிச்சிருக்கோம். அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வலம் வழங்குவதற்காக அஜய் பூஜா காத்துட்ருக்காங்க.

கருத்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அது வந்து சென்னை ஹைவேஸில் இருக்குது. அந்த கிராமம் தான் பாடாலூர். சரி, வாங்க போகலாம். நான் உங்கள் கூட பூஜா.

0: திரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, அருண் கமாத் அண்ட் ஜுனிதா காந்தி பாடியது.
1: என்றும் நீங்கள்
0: கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க பாடாலூர் கிராமத்துல தான் நம்ம இருக்கிறோம். பொதுவா திருச்சி அப்படின்னாவே கொஞ்சம் வெயில் இருக்கும், ஏன்னா பாடாலூர் இந்த சைடு நம்ம திருச்சி தாண்டிதான் நம்ம வந்து இந்த ஊருக்கு போக முடியும் அப்படிங்கறதுனால திருச்சியில அதிகமா வெயில் இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கு. ஸ்டாப்பிங்லேயே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இந்த கிராமத்தை வந்து நம்ம பஸ்ல வரும்போதும் சரி வண்டியில வரும்போதும் சரி ஈஸியா வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நம்ம பாடலூர் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: கிராமத்துக்கு தாலுகா வந்து ஆலத்தூர். பெரம்பலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் திருச்சி போறப்ப 17 கிலோமீட்டர் வந்தா பாடலூர் வந்துடலாம். அதே திருச்சியிலிருந்து டுவர்ட்ஸ் சென்னை ரூட்ல 35 கிலோமீட்டர் வந்தா பாடலூர் வந்துடலாம். பாடலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சென்னை ஹைவேஸில் இருக்கனால ஈஸியாக எல்லா வண்டியும் நம்மளுக்கு வந்து நிறுத்தி இறக்கி விட்டு போவாங்க. பட் நம்ம அது வந்து பார்த்து தான் எந்த பஸ் நிற்கும்னு கேட்டுட்டு தான் நம்ம ஏறணும். திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, பெரம்பலூர்லேருந்து வந்தாலும் சரி. அதே மாதிரி பாடலூரில் வந்து இங்கே உள்ள பாசனம், அதாவது விவசாயம் வந்து நிறைய பண்ணுறாங்க. அதில் வந்து கிணற்று பாசனம் தான் அதிகமாக இருக்குது. இங்கே அதிகமாக சின்ன வெங்காயம், பருத்தி, அரிசி, கம்பு இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பயிரிடுறாங்க. பாடலூரில் வாரச்சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். புதன்கிழமை இந்த வாரச்சந்தை நடக்கும், அதாவது இன்றைக்கி தான். ஆனால் அந்த வாரச்சந்தைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடலூர் கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இன்னும் எங்கெங்கெல்லாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட டைமை ஃப்ரீ ஆக்கிட்டு எங்க கூட வந்துட்டே இருங்க. ஓகேவா?
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க பாடாலூர் கிராமத்துல எல்லாம் வந்து நம்ம இருக்கிறோம். இந்த கிராமத்துல 8000 மேல மக்கள் இருக்காங்க. பாடாலூர்ல மேற்கு பாடாலூர், கிழக்கு பாடாலூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ 100,000 லிட்டர் பாலை பதப்படுத்துற பால் பண்ணை சீக்கிரமா வரப்போகுது. அதையும் நம்ம வந்து அந்த உடனே வந்து பாத்துரலாம். இந்த ஊரை சுத்தி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ திருச்சி போய் படிக்கிறவங்களும் சரி, பெரம்பலூர் போய் படிக்கிறவங்களுக்கும் சரி, காலேஜஸ் நிறையா இருக்குது, ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது, ஸ்டாப்பிங்லேயே நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஹைவேஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய கனரங்க வாகனங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து தான் கிராஸ் பண்ணோம், ஏன்னா எல்லா வண்டியும் ஹைவே அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணணும். நீங்கள் என் கூட தான் வந்துட்டு இருக்கனால நான் உங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், சரியா?

ரெயின்போ எஃப்எம் நதிவன கோயம்புத்தூரில் போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. 10:20 ஆச்சு, கையில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு இல்லையா. கோயம்புத்தூர்லேருந்துருந்தால் நம்மளுக்கு இப்படி தெரியாது. ஈவனா இப்போ நம்ம பாடலூரில் இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, வெங்காயம் பறிக்கிறது, அப்புறம் தினக்கூலியாக நிறைய பேர் போகிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா 284 கிலோமீட்டர் இந்த ஹைவேஸில் அப்படியே நம்ம போயிடலாம். ஸோ இங்கே படித்தவங்க மேக்ஸிமம் சென்னைக்கு போய் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் சென்னையிலேயே வந்து மேல் படிப்புக்கும் போகிறாங்க. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் அரியலூரில் இருக்குது, ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் இருக்குது அவைலபிள்னா நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து திருச்சியில் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு வேப்ப மரம் ஒரு பொங்க மரம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு கயிற்று கட்டில் போட்டே வச்சுருக்காங்க. இது பகல் தான், இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இருக்கிற நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க, கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க அப்படின்னா இந்த கயிற்று கட்டலில் உட்காந்துக்கிறது, நைட் இங்கே தான் படுத்து தூங்குறது. இங்கே உள்ள வீடுகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கூரை வீடுகள் தான் இருக்குது, ஓட்டு வீடுகளும் இருக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி மாடி வீடெலாம் இருக்குது. ரொம்ப வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு இந்த ஊரை சுற்றலாம் சரியா.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தனமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 741-888-7411.
3: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

பெஃபங்காதிமன கோயம்புத்தூரில் போவோமா ஊர்கலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க பாடாலூர் கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா சிறுவாச்சூரில் வந்து மதுரை காளியம்மன் கோயில் இருக்குது. இது வந்து ரொம்ப பழமையான கோயில், இப்போவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய, இதை சுற்றியும் நிறைய காலேஜஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாடாலூர் கிராமத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கிராமத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஊர் தான். நிறையா இன்னும் சுற்றி பார்க்க நிறையா இருக்குது, நம்ம இன்னொரு நாள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் கோயம்புத்தூர்.

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோயம்புத்தூரில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஐ சாம்பால். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். நிழலுக்கு தேவை மரம், அந்த மரத்திற்கு தேவை நீர், நீருக்கு ஆதாரம் மழை, வானின் தேவி வருக. ஆம் நேயர்களே, இன்றைய கவிதையும் கானமும் இயற்கையின் அருட்கொடை, பூமி தாயின் சுவாசம், மண்ணின் ஆதாரம், உலக உயிர்கள் அனைத்திற்கும் உயிர் தரும் கரு மேகங்கள், காற்றோடு கலந்து வந்து உங்கள் காதோறும் கவிதை பாடும் நேரம், மனதில் பூ பூவாய் தூவும் முத்துச் சரங்கள், கவிஞர் பஞ்சு அருணாசலத்தின் கவிதை நடையில் ஆனந்த ராகமாய்.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம், மனதிற்கு ஏது வயது? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இளமை துடிப்போடு மழை நீரில் காகித கப்பல் விட்டு நண்பர்களோடு நனைந்த நிகழ்வுகள் இப்போதும் கூட தூவானமாய் துளிர் விடுகின்றது.

சில நாட்களில் சில நிமிடங்கள் மட்டும் வந்துவிட்டு எங்கேயோ சென்று மறைந்து விடுகின்றாயே மழைத்தாயே, மறுபடியும் வந்தால் உன் முகவரியை மறக்காமல் கூறு. ஏனென்றால் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் உன்னை அழைத்து

சில நாட்களில் சில நிமிடங்கள் மட்டும் வந்துவிட்டு எங்கேயோ சென்று மறைந்து விடுகின்றாயே மழைத்தாயே, மறுபடியும் வந்தால் உன் முகவரியை மறக்காமல் கூறு. ஏனென்றால் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் உன்னை அழைத்துக் கொள்வோம். இப்படிக்கு உலக உயிர்கள்.

உன்னை வரவழைக்க உலகோர் பாடுவது அமிர்த வர்ஷினி ராகம். விண்ணிலிருந்து பூமிக்கு வரும்போது பெயரிடப்படாத இன்னொரு ராகமும் இசைக்கப்படுகிறது. நிஜமழையோடு இங்கொரு இசை மழை உங்கள் இதயங்களை நினைக்க, மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்க மண் வாசனையோடு.

நிஜ மழையோடு இசை மழை பொழிந்தது, உங்கள் இதயங்களை நனைத்தது, மனதிற்கு மகிழ்ச்சி தந்ததா நேயர்களே? நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவை. ஜன்னலோர இருக்கை, மனதுக்கு பிடித்த மெல்லிய இசை, மெல்ல வீசும் குளிர்காற்று, ஒரு கோப்பை தேநீர், விண்ணிலிருந்து மண்ணை சந்திக்க வரும் நீண்ட நாள் நண்பன் போன்ற மெல்லிய சாரல் மழை, இதுவே சொர்க்கம். வேறென்ன வேண்டும்?

மழையில் நனைவது அழகு, மழையின் வெயில் அழகு, மழையின் மண்வாசனை அழகு, மழையில் தோன்றும் வானவில் மிக அழகு. மழை எல்லோருக்கும் பொதுவானது. சிலர் நனைகிறார்கள் விருப்பத்துடன். மழையை மட்டுமே அருந்தும் சக்கரவாக பறவையாக கூடத்தான் சிலருக்கு ஆசை. அது மட்டுமா? மழைத்தாரை என்னும் விழுதுகொண்டு விண்ணில் செல்லவும் விருப்பம். உங்களுக்கும் தானே நேயர்களே.

தூறல், சாரல், கனமழை, அடைமழை, இப்படி எந்த பெயரில் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பூமியின் மீது கொண்ட கருணையால் சில நிமிடங்கள் வந்து புக்களை சிந்தி சென்றாலும் இன்னும் இனிக்கின்றது. உன் பெயரை கேட்டாலே எங்கள் இதயத்திற்குள் ரீங்காரமாய் இசை மழை மீண்டும் எப்போது வருவாய் என்ற ஏக்கத்தோடு. ஆம் நேயர்களே, மழை நின்ற பின்பு மரங்களின் கிளைகளில் இலைகளில் வெண்முத்துக்கள் கொட்டி கிடப்பதை ரசிப்போம். வானின் தேவியே வருக, பூமிக்கு வளம் தருக. இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஐ சாம் பால். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வடக்கு மாசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யூ ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: வணக்கம், ஒன்ஸ் அகைன் வெரி குட் மார்னிங் டு ஆல். 11:04 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயராக பங்கு பெற்று நம்மோட தன்னுடைய விருப்பமான பாடல்களை பகிர்ந்து கொள்வதற்காக யார் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கங்க, ஈரோடு மாவட்டம் தாஸ் பகவன்புதூர்ல இருந்து ஜனார்தன் பேசுறேன்.
4: ஜனார்தனன் சொல்லுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்றைய நேராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க.
5: இன்றைய நேரம் தேர்வு செஞ்சதுக்கு நானும் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.
4: சரிங்க, ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க?
5: கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு ரெண்டுமே இருக்குங்க.
4: ஓ, கைத்தறி விசைத்தறி ரெண்டுமே. ஓகே, யாரெல்லாம் நீங்க மட்டும் பாத்துக்கிறீங்களா இல்ல கூட வேலைக்கு ஆளுநர் இருக்காங்க?
5: இல்ல, வீட்டுல வைஃப் மனைவியும் பாத்துக்கிறாங்க.
4: ஓ சரிங்க, ஓகே. வேற யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
5: வீட்டுல அப்பா அம்மா மனைவி ரெண்டு குழந்தைங்க.
4: ஓகே சரிங்க, குழந்தைங்க என்ன பண்றாங்க?
5: பெரிய பொண்ணு 7th படிக்கிறா, சின்ன பொண்ணு 1வது படிக்கிறா.
4: சரிங்க, மகிழ்ச்சியும் கூட. எப்படி சார் நம்ம எஃப்எம்ல வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்னா என்ன ப்ரோக்ராம் சொல்லுவீங்க?
5: ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் நேயர் இருக்கும் தான் சொல்லுவாங்க.
4: பழைய
5: அறிவிப்பாளர்கள் இருந்து இப்ப இருக்கிற அறிவிப்பாளர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பேர் முதற்கொண்டு மறக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக நிறைய எழுதி கூட வச்சிருக்கேங்க.
4: தெரியுமா, ஞாபகம் இருக்கா?
5: யாருங்க?
4: என் பேர் தெரியுமா, ஞாபகம் இருக்கா?
5: உங்க பேரு ஞாபகம் இருக்குங்க.
4: சரிங்க சார், ஓகே. இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் வந்து வழங்க போறீங்க எல்லாத்துக்காகவும்?
5: அதாவது வந்து தமிழ் மாதங்களுடைய பெயர்களை ஆரம்பிக்கிற மாதிரி பாடல்கள், முதல் வரியில ஆரம்பிக்கிற மாதிரி பாடல்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க.
4: ஓகே ஓகே, சரி சரிங்க.
5: அதாவது வந்து முதல் பாட்டு வந்து சிவப்பதிகாரம் படத்துல வர சித்திரையில் என்ன வரும் அப்படிங்கிற பாடலுங்க. ரெண்டாவது பாட்டு ராசா மகன் படத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமை தானே.
4: சரிங்க.
5: மூணாவது என்னாசை மச்சான் படத்திலிருந்து ஆடியில தேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச. நாலாவது பாடல் தேவதை படத்திலிருந்து தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். ஐந்தாவது பாடல் படத்தோட பேரு ஆங்கில மாதத்திலயும் அதுல வர்ற பாடலோட ஆரம்பிக்கிற பாடல் வந்து மே மாதம் படத்திலிருந்து மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே. ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் கலந்த மாதிரி ஒரு படத்தோட பேரு பாடல்.
4: சரிங்க.
5: கடைசியா வந்து தவசி படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம்.
4: ஓகே, எல்லா பாடலும்
5: இது எல்லாமே ஒரு தமிழ் மேல இருக்கிற ஒரு ஆசையில அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கறதுனால.
4: சரிங்க, ஓகே, மகிழ்ச்சியும் கூட. இன்னைக்கு நேராக பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் ஒவ்வொன்றாக கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து ஜனார்தனன்.
6: செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: சாட்சி விட்டுமானே இங்கு நான் பாடும் இசைக்கு.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நேயாக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டார். தாசப்ப கவுடன் புதூர்லேருந்து ஜனார்தனன், மீண்டுமாக அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசியினை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக எங்களிடமிருந்து உங்களுக்கான அழைப்பு ஒரு நாள் வரும், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: இலக்கிய சோலை. இன்றைய நிகழ்ச்சியின் முதலில் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே உரை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் கு செல்வி அவர்கள்.
4: இன்று புறந்தருதல் என் தலை கடனே. இப்பாடல் புறநானூற்றில் 312வது பாடலாக அமைந்துள்ளது. சங்ககாலத்தில் வாழ்ந்த பெண்பாட்புலவர்களுள் பொன்முடியார் சிறப்பு பெற்றவர். அவர் எழுதிய பாடல் இது. பெண் என்கின்ற நிலையில் அவளுக்குரிய கடமைகள் என்ன என்பதைத்தான் 6 வரிகளில் நறுக்குத் தரித்தாற்போல் சொல்கிறார். அதில் முதலடியிலேயே பெண்ணிற்குரிய 2 கடமைகளை 2 சொற்களில் சொல்லிவிடுகிறார். 1 ஈன்றல், மற்றொன்று புறந்தருதல், பாதுகாத்தல் என்பது அதன் பொருள். இவை இரண்டும் தலையாய கடமைகள் என்று ஏன் சுட்ட வேண்டும்? சிந்தித்து பார்த்தால் பெண்ணால் மட்டுமே கருத்தாங்கி உடல் நலம் மனநலம் உடைய குழந்தையை கொடுக்க முடியும். சங்கச் சமூகம் இனிய இல்லற மாண்புமிக்கதாக அமைந்ததை சங்க பாடல்கள் வழி அறிய முடிகிறது. அதே சமயம் அக்காலச் சமூகத்தில் நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த மன்னர்கள் போர் செய்தனர். போர் சமூகமாக பெரிதும் உள்ளதை அறிய முடிகிறது. ஒவ்வொருவரும் தம் தாய்நாட்டை காக்க வீரர்களாக இருந்து செய்திகளையும் சங்க இலக்கியத்தில் காண்கிறோம். களவு, கற்பு என்கின்ற 2 நிலைகளில் முன்னது களவின்பம் துய்ப்பது, பின்னது சிறப்பு மிக்க இல்லறப்பாங்கு. இந்த இல்லற அமைப்பில் தலைவன் தன் கடமையாற்ற பொருள் தேடச் செல்லுதல், கல்விக்காக பிரிதல், போரின் பொருட்டு பிரிதல், தூதின் பொருட்டு பிரிதல் என்று பிரிவுகளை பார்க்கிறோம். தலைவன் பிரிந்து சென்ற வருத்தம் என்பது வருத்திய போதும் தனக்குத்தானே ஆறுதல் கூறுவதும் தோழியிடம் ஆறுதல் பெறுவதையும் பார்க்க முடிகிறது. தன் குழந்தைகள், வீட்டில் உள்ள பெரியவர்கள், தான் சார்ந்த சுற்றத்தார், உறவினர்கள் எல்லோரையும் கடமை உணர்வோடு பார்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு பெண்ணுக்கே உரியதாக இருந்துள்ளதை நாம் அறிகின்றோம். வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என்ற பாடலும் இதற்கு தக்க சான்றாக அமைகின்றது. இன்பம் அனுபவித்தல் மட்டுமன்று வாழ்க்கை, சமூகத்தின் நலனே தமது நலன் என்று கருதினார்கள் சங்கப் பெண்கள். என் ஆய்நலம் தொலையினும் தொலைக, நோயிலர் ஆகுக நம் காதலர் என்கிறாள் தலைவி. கருச்சுமக்கும் பெண் உயர்ந்த சிந்தனை உடையவளாக இருத்தல் வேண்டும். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருபவளாக விளங்கியிருக்கிறாள். வீரம் போற்றுகிறாள் இந்த பாடலில். ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன்மாதோ போர்க்களத்தானே என்றும், புலியிருந்த குகை இது என்றும் கூறுகின்றாள். மேலும் ஒரு பாடலில் சொல்லும்போது, என் மகன் மார்பில் வேள்தாங்கி இறக்காமல் முதுகில் வேள்பட்டு இறந்தான் என்பது உண்மையெனில் அவன் பாலுண்ட மார்பை அறுத்து எறிவேன் என்கிறாள். ஆக இந்த செய்திகள் அனைத்தும் தாயின் உள்ளத்தை புலப்படுத்துவன. பிறப்பு என்பது ஒரு சம்பவம் என்றாலும் கூட பிறந்த குழந்தையை பாதுகாத்தல் மிகப்பெரும் கடமை. மகனை பெற்றெடுத்தல் மட்டும் தாயின் கடமையன்று, அவனை சமுதாயத்தில் உள்ள சிக்கல்களை எதிர்கொள்ளத்தக்க வகையிலும் பயன்படும் வகையிலும் உடல் வலிமையும் மன வலிமையும் உடையவனாக பாதுகாத்து சமுதாயத்திற்கு வழங்குதலும் அவளது தலையாய கடமை. அந்த கடினமான செயலை சங்ககால தாய்மார் தத்தம் பண்புகளுக்கேற்ப மிக நன்றாகவே செய்திருக்கிறார்கள். சங்ககால தாய்மார் அப்படி வளர்த்திராவிட்டால் சங்க பாடல்களையும் சங்க

இலக்கியங்களையும் சங்கச் சான்றோர்களையும் நாம் காண இயலாது. 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தாயாக நின்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் உள்ள கடமைகளை சுட்டிக்காட்டிய ஆளுமையுள்ள தலைசிறந்த பெண்ணாக இப்பாடல் ஆசிரியர் பொன்முடையார் திகழ்ந்துள்ளார். இதேபோன்று அகநானூற்றில் 35வது பாடலில் ஈன்று புறந்தந்த எம்மும் உள்ளான் என்றும் வரி வருகின்றது. ஈன்ற ஞான்றினும் பெரிது உவந்தனலே என்று புறநானூறு சுட்டுகின்றது. தொல்காப்பியர் புறத்திணையியலில் சுட்டும்போது மாய்பெரும் சிறப்பின் புதல்வன் பெயர தாய்தப வரும் தலைப்பெயல் நிலையும் என்கிறார். ஆக இப்பாடல் கூறும் செய்தி தாயின் தலையாய கடமையை எடுத்துரைப்பது. திருவி கல்யாணசுந்தரனார் எழுதிய பெண்ணின் பெருமை

வரும் தலைப்பயல் நிலையும் என்கிறார். ஆக இப்பாடல் கூறும் செய்தி தாயின் தலையாய கடமையை எடுத்துரைப்பது. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் எனும் நூலில் பெண்ணை முப்பெரும் நிலையில் சுட்டிச் செல்கின்றார். பெண்மை, தாய்மை, இறைமை, நற்குணனும் நற்செய்கையும் உயர் பண்பும் கொண்டவள் பெண். அவள் அறிவறிந்த மக்களை ஈன்ற தாய்மை, அந்த தாய்மையே இம்மண்பயனுற செய்தமையால் இறைவி என அழைக்கப்படுகிறாள். பட்டினத்தடிகள் அனைத்து பற்றுக்களிலும் நீங்கினும் தாய்மை பற்று நீங்கா நிலையே காண்கிறோம். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்கின்றார் கருவிலே திருவுடையான் என்று திருஞான சம்பந்தரை கூறும்போது சேக்கிழார் சொல்கின்றார். பெரியபுராணத்தில் அப்பூதியடிகள் பற்றி கூறும் பகுதியில் அவரையும் அவர்தம் துணைவியாரையும் மூத்த மகன் வாக்காகச் சொல்லும்போது நல்ல தாய் தந்தையர் ஏவ யான் இது செய்யப்பெற்றேன் என்று கூறுவதை காண்கிறோம். எனவேதான் கருச்சுமக்கும் பெண்கள் நல் உணர்வு கொண்டிருத்தல், உயர்ந்தவை பற்றி சிந்தித்தல், மெல்லிசை கேட்டல், நல்ல நூல்களை படித்தல், இனிமையாக பேசுதல், இன்முகத்துடன் இருத்தல் போன்ற செயல்களை முன்னோர்கள் கடைபிடித்தனர். நல்லதொரு சமூகம் உருவானது. அதேபோன்று தந்தைக்கும் கடமை உண்டு. அறிவாற்றலில் போர்க்கலை பயிற்சி முதலாக உள்ள அனைத்திலும் போற்றத்தக்க வகையில் தன் மகனை உருவாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தந்தையுடையது என்கிறார். தாயிற்சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும், மாதா பிதா என்றும் முதல் நிலையில் உள்ளவர்கள் அவர்களே. பாரதிதாசன் எழுதிய இரு நூல்களும் இங்கு கருத்தில் கொள்ளத்தக்கன. குடும்ப விளக்கு ஒன்று, மற்றொன்று இருண்ட வீடு. பெண் சிறந்தவளாக இருந்தால் குடும்பம் சிறப்பு பெறுகிறது. 100 புத்தகங்கள் தாய் படிப்பால் குழந்தை வளர்வதற்குள் தானே ஒரு புத்தகமாய் மாறிப்போவாள் என்பார் கவிஞர் பொன்மணி வைரமுத்து. பாரதிதாசன் தன்னுடைய இருண்ட வீடு நூலில் கூறும்போது கல்வி கற்று சிறந்த பண்பும் குணநலனும் இல்லாது இருந்தால் அந்த குடும்பம் அறிவிழிகளின் கூடாரமாக இருக்குமே தவிர ஒருபோதும் நட்பண்பு போற்றும் குடும்பமாக இருக்காது என்கிறார். களர் நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர் விளைவதில்லை எனும் வரிகள் உற்று நோக்கத்தக்கது. எந்த ஒரு நிலத்திலும் ஏதேனும் ஒரு செடிகள் வளரும். பிறருக்கு பயன்படும் செடிகளாக அவை இருக்காது, துன்புறுத்தும் தன்மையால் அது அகற்றப்படும். நிலம் எனும் நல்லால் என்பார் திருவள்ளுவர். நிலம் பக்குவப்படுத்தப்பட்டு உரிய பொருள்களை உரமாக இட்டு நல்ல விதைகளை விதைத்தால்தான் பயனுறும் பலன் கிடைக்கும். அதுபோலவே கருவில் வளரும் குழந்தைக்கு நல்ல சிந்தனைகள் வளர தாயே முதல் கருவி. தாயெனும் நிலம் பக்குவமிக்க நிலமாக இருந்தால்தான் இந்த சமூகம் ஏற்றம் கொண்ட சமூகமாக விளங்கும். கொப்போல் கொடி உறவில் உணவு மட்டும் செல்லாது, உணர்வுகளும் தாயின் ஒவ்வொரு அசைவுகளும் கருவில் வளரும் குழந்தையின் உட்செல்லும். உற்பத்தி சாதனம் சரியாக இருந்தால்தான் பொருள் சரியாக இருக்கும் என்பார். எனவேதான் திருவள்ளுவர் மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று சொன்னார். நான்மணிக்கடிகை சுட்டுகின்ற பொழுது மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்கின்றது. ஔவையார் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் கூறுகின்ற பாடல்

0: எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்கின்றார். ஆக சமூகம் பண்பாடு நிறைந்ததாக உயர் சிந்தனை உடையதாக விளங்க தாயின் பங்கு மிகப்பெரியது, அளப்பரியது, ஈடில்லாத பணி அது. எனவேதான் இந்த பாடலில் தாய், தந்தை, கொல்லன், அரசன், இளைஞன் இவர்கள் ஒவ்வொருவரும் தனது கடமைகளை செய்யும் போதுதான் நல்லதொரு சமுதாயம் நாம் காண முடியும் என்கிறார் பொன்முடியார். இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிரேறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்கிறார். வீரச் சமுதாயத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகன் வீரத்தால் நிரம்பியவனாய் விளங்குவதையே விரும்புவான். சமுதாயத்தின் தேவைகளுக்கு ஏற்ப அவனை அக்கலைகளில் நிரம்ப பெற்றவனாய் உருவாக்குதல் தந்தையின் கடமையாகும். மகனின் அறிவு தந்தை அறிவினும் விஞ்சி நிற்பதை தம்மின் தம்மக்கள் அறிவுடையராய் இருத்தல் தனக்கு மட்டுமன்றி இவ்வுலகில் வாழும் யாவர்க்கும் இனிதாக அமைவது. கல்வி, கேள்வி, அறிவு ஒழுக்கங்களால் நிரம்ப பெற்றவனாக உருப்பெறுவதற்குரிய சூழல்களை தருதல் தந்தையின் கடமையாகும். அம்மகன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாய அமைப்பும் அவன் வளர்வதற்குரிய சூழ்நிலை உடையதாக வேண்டும். மனிதன் சமுதாயத்தின் தேவைக்கு ஏற்ப சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிறான். வீரச் சமுதாயத்தில் ஒரு ஆண்மகன் வீரனாவதற்குரிய படைக்கருவிகளை வழங்கும் பணியை சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. ஒரு குடிமகன் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நலத்துடனும் அச்சமின்றியும் வாழ வாய்ப்பு இல்லாதிருக்குமாயின் அவன் கற்ற கல்வி பயனற்று போய்விடும். அவனுடைய தகுதியறிந்து பாராட்டி ஊக்கம் வழங்குவதே சிறந்த அரசியல் அமைப்பு என்பதற்கான அடிப்படை சான்று. அரசு அந்நாளில் வீரனாக வாழ்ந்து நாட்டை காத்த குடிமகனுக்கு நல்ல நிலங்களை பரிசாகத் தந்து அவன் குடும்பம் கவலையின்றி வாழ வழிவகை செய்தது. தாய், தந்தை, சமுதாயம், அரசு என்ற நான்கு நிலைகளிலும் உதவியை பெற்ற ஒருவன் நன்றி பாராட்டும் பண்பு உடையவனாய் இருத்தல் வேண்டும். இந்நான்கு திறத்தார்க்கும் வீரச் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவன் திருப்பிச் செய்யும் கடமை போர்க்களத்தில் பகைவர்களின் யானைப்படைகளை அழித்து வெற்றியுடன் மீளுதலாகும். தாய்க்கு மகிழ்ச்சியையும் தந்தைக்கு பெருமையையும் சமுதாயத்திற்கு பொருள் வருவாயையும் அரசுக்கு பாதுகாப்பையும் தந்து தானும் புகழ் உடையவனாய் விளங்குதலே இப்பாடல் தரும் செய்தி. நிறைவாக நாம் இப்பாடலின் பொருளை கருத்தொருமித்து பார்க்கும்போது தாயின் தலைமை கடமை தருதல், தந்தையின் கடமை ஆக்குதல், கொல்லனின் கடமை கொடுத்தல், வேந்தனின் கடமை நல்குதல், காலைக்கு கடமை பெயர்தல் என்பதாகும். பெண்மை போற்ற இருந்து ஈன்றவள் எனும் நிலையில் புதல்வரால் பெருமை பெற்று தெய்வமாக வணங்கும் நிலையில் ஈனுதல் புறந்தருதல் எனும் இரண்டும் தலையாயது சரியாக உள்ள நிலையில் வளரும் குழந்தை சரியான சமூகத்தை உயர்த்தும் என்பதற்கு இப்பாடல் வரி மிகச்சிறந்த சான்று. மண் பயனுற வாழக்கூடிய பெரும் பேறு என்பது தாய்க்கு மட்டுமே உரிய தலையாய கடமை என்பதைத்தான் இன்று புறந்தருதல் எந்தலைக்கடனே என்கின்ற வரிகள் உணர்த்துகின்றன.
1: இதுவரை ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் கு செல்வி அவர்கள். இனி

0: இலக்கியச்சோலை நிகழ்ச்சியில் இனி ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெற கேட்கலாம்.
1: உறவே, உற்றதுணை இழந்து உற்றதுயர் பெருக, நற்றுணையாரோ நாளும் நடப்பென்ன, தேடும் உறவெங்கும் திரண்ட குணமெங்கு திசைக்கொரு மதிப்பெனவே தீங்கினை தடுப்பதென்று. பாங்கென நின்றவளே பாகம் பிரியாதவளே ஓங்கு புகழ் மணக்க ஒப்பில்லா நாயகியே, ஓங்கு புகழ் மணக்க ஒப்பில்லா நாயகியே, ஆரூர் அணைத்தவளே அழகனை மணந்தவளே, ஆதியின் நீதி என அமர்ந்த பெருந்தேரே, ஆதியின் நீதி என அமர்ந்த பெருந்தேரே, காஞ்சி மண் மணக்கும் கற்பக பெருநிதியே, கசடுகள் வேறறுக்கும் கற்றனை பெருமதியே, கசடுகள் வேறறுக்கும் கற்றனை பெருமதியே, உற்றனை நீயனவே உலகு கடந்திடவே உணர்ந்து உறவான உமையே பகவதியே, பொய்யென உறவு வந்து மேனியை கெடுக்காது மெய்யென உனதடியை பற்றிட எனக்கருளே, மெய்யென உனதடியை பற்றிட எனக்கருளே, பாகம் பிரியாலே பரமனின் துணையாலே பன்னிசை நாயகியே பகவதியே அருள்வாய். புலரும் பொழுதெல்லாம் புதுமை எனக்களித்து புன்னகை வரத்தாலே பூமியை ஆள வைத்து, புன்னகை வரத்தாலே பூமியை ஆள வைத்து, போலிகள் புறந்தள்ளி மேன்மையறமென்ற காவிய நாயகியே கடற்கரை பகவதியே, வளமெல்லாம் எனக்கருள வந்தே கருணை செய்வாய் வசந்த பூ மாலையே வானவர் தேவதையே, கன்னிக்குமரி என்ற கற்பனை பெறும் சுரபே கடும் தவம் போதுமம்மா கைதல வருவாயோ, என்னை உற்றதுணை இழந்து உற்றதுயர் பெருக நற்றதுணை யாரோ நாளும் நடப்பென்ன. உறவே புதிதாய் எழு, முட்டி மோதி முளைத்திடும் விதைகள் முட்டுக்கட்டைகள் பலதாண்டி மண்ணை வென்றிடுதே, முட்டுக்கட்டைகள் பலதாண்டி மண்ணை வென்றிடுதே, இடர்படும் துயர்கள் இடைவிடாது துன்புறுத்தும், இடர்படும் துயர்கள் இடைவிடாது துன்புறுத்தும், எதிர்த்து எழுந்துவிட தூள் தூளாய் பறந்திடுமே, எதிர்த்து எழுந்துவிட தூள் தூளாய் பறந்திடுமே, அகத்துள் அண்டி அடம்பிடிக்கும் அச்சத்தை, அகத்துள் அண்டி அடம்பிடிக்கும் அச்சத்தை, அகற்றிட துணிந்தால் அகிலம் வசமாகிடுமே, அகற்றிட துணிந்தால் அகிலமும் வசமாகிடுமே, கண்முன்னே மலையாய் நிற்கும் கவலைகளை களைந்திடவே உள்ளத்துள் நம்பிக்கை ஒளியேற்றிட வேண்டுமே, அழித்திட நினைப்போரின் அர்த்தமில்லா எண்ணங்களையும் அழுத்தி உயர்த்திட துடிப்போரின் கனவினையும் அடித்து விரட்டிவிடு அருட்பெருந்திரத்தாலே, உள்ளத்துள் ஊழலும் கள்ளங்கள் களைந்து உயர்ந்திடும் ஊக்கமதை உள்ளுக்குள் விதைத்து, உயர்ந்திடும் ஊக்கமதை உள்ளுக்குள் விதைத்து, உறுதியான திடத்தினை உழைப்பிலே பொதித்து உன்னத வெற்றி பெற புத்தம் புதிதாய் துளிர்த்தெழு மானிடா. வாழ்க்கை பாடம், சொந்தம் என்னடா சுற்றம் என்னடா சுயநலமான உலகத்திலே, சோந்து போவதில் லாபம் என்னடா கடந்து போகின்ற வாழ்வினிலே, தாயின் வயிற்றிலே பிறந்த போதிலும் நிலையும் நினைப்பும் வேறடா, தந்தை ஒருவனென ஆன போதிலும் சொல்லும் செயலும் வேறடா, சொந்தம் என்பது பொய்யடா, குழந்தையாகவே இருந்த பருவத்தில் பிரிவு என்பது இல்லையே, வளர்ந்த பிறகுதான் மனதில் வஞ்சனை வந்தது, மனதில் வஞ்சனை வந்து சேர்ந்தது தொல்லையே, வாழத் தெரிந்தவர் இங்கு இல்லையே, நாடு துறப்பினும் பதவி இழப்பினும் வருந்தவில்லையே வருந்தவில்லையே ராமனே, கோடு தாண்டிய சீதை விரும்பிய மாயமானென தோன்றுமே மாந்தர் வாழ்வினில் பாடமே, ஓடும் நதியிலே ஆடும் படகென கரையை தேடுகிற வாழ்விலே கவலை என்பது மனதில் உள்ளது, கடந்து செல்ல வழிபாரடா காலம்பதில் கூறும் கேளடா. அலைபேசிகளின் அலப்பறைகள், ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அலைபேசி இங்கு இருந்ததாக அன்றைய கல்சிற்பம் இதோ, இன்றைக்கு உள்ளது கோவில் கோபுரத்தில், இன்றைக்கு உள்ளது கோவில் கோபுரத்தில், அணுவை துளைத்து அணுவில் நுழைந்து அலைகற்றை வடிவாய் அலைபேசிக்கு வரும், அலையலையாய் பழைய பொய்யும் புதிய பொய்யும் வடிவங்கள் மாறி வசதிக்கேற்ப, அலையலையாய் பழைய பொய்யும் புதிய பொய்யும் வடிவங்கள் மாறி வசதிக்கேற்ப, புலனமென்பார் வளையோசி என்பார் கச்சேவி என்பார் முகநூல் என்பார்

குக்கு என்பார், இணையம் என்பார், தொலைத்தொடர் மூலம், தொடர்கூட்டமாக தொலைத்தொடர்பு மூலம், தொடர்கூட்டமாக தொடரும் சாதனைகள். கண்காணிப்பு இணைப்பிலே நெடும்படம், குறும்படம், குறுங்கவிதை, தன்முனை ஹைக்கூ, மரபு கவிதை, செவ்வியல் பயிற்சி செலவையின்றியே நடக்குது. நெடும்படமும் குறும்படமும், குறுங்கவிதையும், தன்முனை ஹைக்கூவும், மரபு கவிதையும், செவ்வியல் பயிற்சி செலவின்றியே நடக்குது. அலைபேசி அளப்பறை கல்லூரியில் அல்ல, காதல் மொழியால் கடக்கும் சாலையை தனக்குத்தானே தடுமாறும் ஆபாச பேச்சு, செவியில் கருவி சிந்தனை முடக்கம், காமத்தை காதலாக கணினியில் பார்த்து காசுகள் இலக்கும் கவலையில் இளமை, உலகியல் தொடர்பு உன்னத சேவையில், உலகியல் தொடர்பு உன்னத சேவையில், வங்கி கணக்கு வரவும் செலவும், பணத்தை பரிமாறிட பாயும் இணையம், பணத்தை பரிமாறிட பாயும் இணையம், உடனுக்குடனே உலக வணிகம், உல்லாச பயணம் உதவியின்றியே, உலகு சுற்றும் பேராசை காமம், பொய்களை விற்க புதிய வலையொலி, பொய்களை விற்க புதிய வலையொலி, குற்றம் புரியவும் குற்றம் தடுக்கவும் புதிய வலையொலி, வந்து குவியுது வசந்த உற்சவம், வசதியிருந்தால் முதுமையிலும் வாலிபம், வசதியிருந்தால் முதுமையிலும் வாலிபம், வறுமைக்கு விற்கப்படுகிறது பெண்ணும் பொருளாக, உலகம் சுற்றும் பேராசை மோகம், தென்றல் போல் இதயத்தில் நுழைந்து தீயை போல் ஆசையை தூண்டி, கனவுகள் போலவே வாழ்க்கையில் நடக்க காலத்தை தேடும் அலைபேசி அளப்பறை. ஆணின் கண்ணீர் கோதையிலே வீடு கட்டி, கோவிலிலே நீ இருக்க கோமாளிக்கு கூத்து கட்டி, கொண்டையிலே மகுடம் என்ன, வீதி தரும் விந்தை என்ன, விருந்துக்கு ஏக்கம் என்ன, மருந்தை விதி தரவே, மருந்தை விதி தரவே, மந்தையிலே கூட்டம் என்ன, கொப்பி சலங்கை கட்டி வில்லுவண்டி வீதியிலே, மந்தையிலே மயிலுணக்கு மாலையோடு வரும் சனமே, மந்தையிலே மயிலுணக்கு மாலையோடு வரும் சனமே, ஆறாவடிச்ச கண்ணீரு ஆறு நிறைஞ்சு போனாலும், ஆறாவடிச்ச கண்ணீரு ஆறு நிறைஞ்சு போனாலும், ஆறுதல் தருவதற்கு ஆளேதும் இல்லையடி, ஆறாவடிச்ச கண்ணீரு ஆறு நிறைஞ்சு போனாலும், ஆறுதல் தருவதற்கு ஆளேதும் இல்லையடி, மந்தையிலே ஊரு சனம் மாரடித்து அழுதாலும், மயிலே உனக்கு இந்த மாமன் சத்தம் கேட்குமடி, ஆற்றிலே தலைமுழுகி ஆறுக்கு மோட்சம் தந்த, மேட்டிலே தலை துவட்டி பூக்களுக்கு வாசம் தந்த, என்னோடு என்ன கோபம், என்ன விட்டு போனதென்ன, தனியே நீ உறங்கிடவே தாய் தந்த வரம் என்ன, மந்தையிலே ஊருசனம் மாலையோடு நிக்குதடி, மாமனோட கண்ணீரு மாடுகட்டி குளிக்குமடி, மந்தையிலே ஊருசனம் மாலையோடு நிக்குதடி, மாமனோட கண்ணீரு மாடுகட்டி குளிக்குமடி, மஞ்சள் இளங்குருத்தே மல்லிகை பூ சரமே, தென்றல் தழுவிடவும் தென்னையும் தாளாட்டும் பொன்னே புதுரதமே, தென்னையும் தாளாட்டும் பொன்னே புதுரதமே, பொங்கி வரும் புஷ்பராகமே, கண்ணே கருவிலியே கையில் வரும் பொற்குடமே, உன்னை கொடுத்துவிட்டு உறக்கம் தொலைத்துவிட்டு என்னை இழந்திட்டேன், உன்னை கொடுத்துவிட்டு உறக்கம் தொலைத்துவிட்டு என்னை இழந்திட்டேன், என்ன செய்வேன் என் மயிலே, கோட்டையிலே வீடு கட்டி கோவிலிலே நீ இருந்த, பாடையில் நான் கொடுத்து பாவியென நிற்பதென்ன, பாடையில் நான் கொடுத்து பாவி என்ன நிற்பதென்ன, மனசிலே வாழுகின்ற மலரே மறிக்கொழுந்தே, கவிதையிலே ஆள வந்த மரகத மாமயிலே, விடியுமா விடிந்ததென எழுந்தேன், விடியலை மறித்த இருட்டு, விடிவை தடுத்திட தள்ளாடினேன் தயக்கமாக சொல்லாடினேன், விடிவை தடுத்திட தள்ளாடினேன் தயக்கமாக சொல்லாடினேன், ஆலயம் ஆயிரம் அவனியிலே திறந்திருக்க, ஆராதனை அங்கு அன்றாடம் நடக்க, அவனுக்கும் கோபம் தனியாமலே சுடரை தரவும் மறுப்பானோ, கோபம் தனியாமல் சுடரை தரவும் மறுப்பானோ, மக்கள் நலனே மகேசன் விருப்பமென, மானுட வளமே மாற்றத்தின் விடையென, உழைப்பாலே உயர்வும் உன்னத நிலையும் உணர்ந்து வாழ்ந்தது உதவாக்கரையோ, தென்றலென தீண்டி தழுவியோ திருப்பம் தந்த தேவதையை, தென்றலென தீண்டி தழுவியோ திருப்பம் தந்த தேவதையை தேடியே, தேவதையை தேடியே.

0: திசையை வணங்கி கீழ்த்திசை அமர்ந்து, மணவாட்டி வந்தால் மணவாட்டி வந்தால் மாற்றம் பல தந்து மறைந்தும் போனாள். மகிழ்வை இழந்து விடியலை தடுக்க, கனவுகள் ஆயிரம் கசப்பை மறக்க, திறமை என்னை தீண்டி மகிழ, வன்மம் வந்து வாசலை அடைக்க, வன்மம் வந்து வாசலை அடைக்க, வசந்த ருது வானில் தோன்றி, வசந்த ருது வானில் தோன்றி, மழையை பிறவி போராட்டம் பிரிக்க முடியாமலே. ஊர்வல கோலம் உணர்வு பொங்கிட, மேடைகள் ஆயிரம் தமிழால் கிடைக்க, மின்னல் மகிழ்ச்சி மிதமாக வந்தது காற்றாடி போல. கதை பல படிக்க களமும் தளமும் ஆயுதமின்றி நின்றேன். விடியல் விருது வியப்பிலே வருமோ அது தருமோ, தேடியே போகிறேன் தேவதை தரிசனம். தினமும் கிடைக்க வருமோ விடியல், தினமும் கிடைக்க வருமோ விடியல்.
1: இதுவரை ஆர் பூரணா அவர்கள் வழங்கிய கவிதைகள் இடம்பெற்றன. நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
3: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: வசந்த இல்லம்.
6: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே, வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல பல தொழில் செய்யக்கூடிய பெண்களை நாம மீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க சந்தியா. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்போமா? நிகழ்ச்சிக்கு அவங்களை வரவேற்போமா? வெல்கம் சந்தியா, வெல்கம் டு ஸ்டுடியோ.
7: தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இங்க வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
6: ஓகே, சந்தோஷம் உங்க வாய்ஸ்லயே தெரியுது சந்தியா. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இங்க ரேடியோ ஸ்டேஷன் வரது?
7: ட்ரீம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இந்த இடம்.
6: நீங்க எஃப்எம் கேட்டிருப்பீங்க, சோ இன்னைக்கு அந்த எஃப்எம்ல நீங்க
7: பேசுறேன்.
6: ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்றீங்கன்னு சொல்லிருக்கோம், என்ன பண்றீங்க சொல்லுங்க.
7: நாங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட் கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ அது வந்து எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்னு யோசனை நான் பண்ணினேன். கடையில போய் சேல் பண்ணலாம் அப்படின்னா மாசம் மாசம் வாடகை குடுக்கற அளவு கம்பெனி கட்டுப்படி ஆகலைங்க. சோ அதனால இப்போ டேபிள் சேர் எல்லாம் போட்டு அவினாஷ்லிங்க காலேஜுக்கு எழுத்தப்பல போட்டு சேல் பண்ணோம். நல்ல வரவேற்பு இருந்தது. வாங்குறவங்க எல்லாரும் ரோட்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் தயங்கிதான் ஒரு லட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 எல்லாத்துலயும் 10 கொடுத்துருங்க, எல்லாத்துலயும் 1/2 கிலோ கொடுத்துருங்க இப்படி வாங்கினாங்க. ஓகே, எப்படி சேல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் எனக்கு ஃபுட் ட்ரக் வந்து ஞாபகம் வந்தது. சரி, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்த ஐடியாவும் இந்த மாதிரி யாருமே கிரியேட் பண்ணது இல்லைங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டாங்க. குல்பி வண்டி போறதெல்லாம் நம்ம ரோட்ல உட்காந்து எல்லாம் சேல்ஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ அப்போ வந்து சரி, இந்த மாதிரி வண்டியில நம்ம பொருளை எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது யார் ரெடி பண்றாங்க அப்படிலாம் நான் போய் தள்ளுவேன்.

0: ஓகே, அதாவது நீங்க வந்து உங்க பொருட்கள் தயார் பண்றீங்க, அந்த பொருட்களை விற்கிறதுக்கு நீங்களே ஒரு வண்டி மாதிரி தயார் பண்ணி அதை வந்து மொபைல் ஷாப் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கு.
1: தேங்க் யூ.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: டயட்டெடிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ் படிச்சிருக்கீங்க.
0: ஓகே, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சந்தியா, எங்க படிச்சீங்க, உங்க சொந்த ஊர் எது, அதெல்லாம் சொல்லுங்க.
1: நான் பிறந்த ஊர் வந்து வெள்ளக்கோயிலுங்க. ஸ்கூல் எல்லாமே வந்து எஸ்கேவில படிச்சேன், திருச்செங்கோடுங்க. காலேஜ் வந்து அவினாசிலிங்கம் காலேஜ்ல படிச்சேங்க. யூஜி பிஜி ரெண்டுமே வந்து நான் அவினாசிலிங்கம்ல தான் படிச்சேங்க.
0: சரி, எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க?
1: 2022.
0: ஓகே,
1: அப்புறம் மார்ச் 3 வந்து அம்னி கிரியேட் பண்ணியாச்சு.
0: ஓ, அங்க ஃபினிஷ் பண்ண உடனே
1: உடனேவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. அப்போ பிஜி சேரும் போதே எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். அப்படியே நாங்க எங்களுக்கு தீசஸ் எல்லாமே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பேப்பர்ஸ் வரும். ஸோ அப்பவே இந்த மாதிரி தான் ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணும், நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இதுதான் அப்படின்றதுலாம் அங்கேயே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க.
0: சரி,
1: ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் இந்த மாதிரி டைம் ஆச்சு. மார்ச்ல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
0: நீங்க என்ன படிச்சீங்க ஃபுல்லா சொல்லுங்க?
1: ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்.
0: என்ன எக்ஸாக்டா படிப்பீங்க நீங்க?
1: நாங்க டயட் ரிலேட்டடா படிப்போங்க, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா படிப்போம், பேக்கிங், அப்புறம் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா படிப்போம். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், சயின்ஸ் லேப் இந்த மாதிரி ஃபுட் அனலைசிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, கெமிஸ்ட்ரி லேப் அந்த ரிலேட்டடும் நாங்க படிப்போம். ஸோ ஃபுட் ரிலேட்டட் எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துருங்க எங்களுக்கு.
0: ஓகே, அதனால்தான் உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்ங்கற ஐடியா வந்துச்சு.
1: ஆமா, காலேஜ்லயே நல்லா ட்ரெயின் பண்ணி எங்களை அமைச்சு விட்டுட்டாங்க. சோ அதனால நம்ம வந்து பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம், நான் யூஜில இன்டர்ன்ஷிப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சு விடுவாங்க. சோ அங்க போனா இத்தனை பேஷண்ட் எதுக்கு இருக்காங்கன்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபுல்லுமே பேஷண்ட்ஸா இருக்காங்களா? ஒவ்வொரு வார்டுக்குள்ளயும் போனாவே ஒரு 500 மக்கள் 300 மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. ஓபி இவ்வளவு பாக்குறாங்களா? ஏன் அப்படின்னா, எங்களோட நாங்க எடுப்போம் ரிப்போர்ட்ல எடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க, இவ்வளவு ரிப்போர்ட் நீங்க எடுக்கணும் அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி டெய்லி மேம் சொல்லுவாங்க, சீனியர் டயட்டிஷியன் மேம். போனா ஃபுட்டு தான் எங்களுக்கு பேசிக்கா நல்லா இருக்காது. ஸோ அவசர அவசரமா வேலைக்கு போறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம், அப்புறம் என்ன சமைக்கிறது ஆரோக்கியமா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை, பட் டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு போனா நைட்டு தான் வரும், டயர்ட் ஆயிடுறோம், இப்படிதான் சொல்றாங்க. ஸோ ஹெல்த்ல வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பேஸ்மெண்ட்ல நல்லா நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரோம். டயட்ரிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வந்து ஃபுட்டு நம்ம அதுதான் படிச்சிருக்கோம். ஸோ அது எப்படி வந்து கன்வீனியண்டா மக்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு யூஜி இன்டர்ன்ஷிப் முடிச்சோனே நம்ம பிசினஸ்க்கு போயிடலாம். பிசினஸ்ன்றதை விட ஹெல்தி ப்ராடக்டா மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும், இப்படி எல்லாம் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சுக்க முடியும் அப்படின்றது நம்ம சொல்லணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்டேன். ஸோ அது பிசினஸா பண்ணோம்னா இன்னும் ஈஸியா நிறைய பேருக்கு ப்ராடக்டா கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நான் ஆரம்பிச்சுட்டேன்.
2: சிங்கப்பெண்ணே.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சந்தியா அவர்கள்.
2: உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிசினஸா, இல்ல உங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் சொல்லுங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க?
3: அம்மா வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட்ங்க, ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்பெஷலிஸ்ட். தங்கச்சி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா இப்ப ரீசெண்டா நவம்பர்ல தவறிட்டாரு. அவர் வந்து கண்டக்டரா இருக்காருங்க, இருந்தாரு. பஸ் கண்டக்டர், கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர், கரூர் டு வேலூர் போயிட்டு இருந்தாருங்க.
2: சோ பிசினஸ் அவங்க வந்து யாருமே கிடையாது உங்க வீட்டுல?
3: அம்மா வந்து பியூட்டி ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தனியா கிளினிக் வச்சுதான் பண்றாங்க. சோ அதனால அவங்க ஸ்ட்ராங் லேடி, அவங்களை நம்ம நல்லா பாத்துருக்கோம். அப்புறம் எனக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் மேம், ரொம்ப அனுமிக்க, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அனுமிக்கா இருந்தாங்க. இப்ப கோவிட் டைம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் தரப்போ இது நல்லா இருக்கு, உளுத்தங்கஞ்சி வந்து நல்லா செய்யற சந்தியா அப்படின்னாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணதே உளுத்தங்கஞ்சி மாவு தான். சோ போன் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. போன் ஸ்ட்ரென்த் வந்து அது வந்து 30+ ஆகும்போது வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. சோ அதனால அது எப்படி பண்ணலாம், ஒண்ணு பெரண்ட சாப்பிடணும் இல்லைன்னா கருப்புளுந்து சாப்பிடணும். இப்ப நாங்க டயட் சார்ட்டா போட்டு கொடுத்தா அவங்க டீல்ல விட்டுறாங்க அப்படிங்களா, ஒரு 2 weeks மேக்ஸிமம் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் மேம் இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அது ப்ராடக்டா கொடுப்போம், இப்போ பிறண்ட இட்லி பொடி அப்படின்னா ஒரு இட்லி சுட்டலாம், அது பொடியா எடுத்து எண்ணெயில கலந்து ஒரு இட்லி நீங்க டெய்லி அதுல சாப்பிடுங்க. ரைஸ்னா ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடறது வந்து அது சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு தேவையான பாதி அளவு வச்சு கால்சியம் உங்களுக்கு அதுல வந்துடும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து

0: சப்போர்ட் பண்ணும் நியூட்ரிஷன் ரிலேட்டடா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே,
1: அதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி டயட்டிஷியன்னா நமக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க, அப்புறம் கேள்வி கேட்பாங்க நீ ஃபாலோ பண்றியா பண்றியா, ஆனா செய்ய வேண்டியது நாம தான், அதை நம்ம முக்காவாசி நேரம் செய்ய மாட்டோம். சோ நீங்க வந்து ப்ராடக்டாவே கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாம்.
0: இது இப்ப காலி ஆகுறது எனக்கு தெரியும், 1 வீக்ல காலி ஆகல அப்படின்னா ஏன் அப்ப நீங்க சாப்பிடலையா அப்படின்னு என்னால க்வெஸ்சன் கேட்க முடியும். இதுவே நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது சாப்பிட்டேன்னு பொய்யும் சொல்றவங்க நிறைய பேர், இப்ப நான் டயட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் மேம், ஸ்லாட் இருக்கு. சோ அப்ப கொடுக்கும் போது சாப்பிட்டேங்க மேம் அப்படிம்பாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு நான் போட்டோ அனுப்பிச்சு சொன்னா மாட்டிப்பாங்க, இல்ல சாரி டைம் ஆயிடுச்சு அதனால சாப்பிடல அப்படின்ட்டு. சோ ஹெல்த்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றோம், ஏன் அனிமிக்கா போறீங்க, மத்த எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஃபுட்டு வந்து சாப்பிடாம ஹெல்த்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க ஹெல்த்ல அப்படின்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆதங்கமாவே இருந்தது. அதனால
1: அவ்வளவு பேஷன்ஸ பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ஆதங்கம் வந்துச்சு. ஓகே ரைட், உங்களோட பிசினஸ்க்கு வருவோம். சோ உங்களோட இதுல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க உங்களோட மொபைல் வண்டியில?
0: அதுல வந்து ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் பிளாக் கிராம் போரேஜ் மிக்ஸ் இருக்கு, ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃபிளார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லட்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஈஸியா எடுத்து பாக்ஸ்ல போட்டுட்டு போனாங்கன்னா ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, கருப்பு உளுந்து லட்டு, பச்சைப்பயிறு லட்டு, திணை லட்டு, பொட்டுக்கல்ல லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, எள்ளு லட்டு, நெடக்கடலை லட்டு. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஊர்கா வெரைட்டிஸ் இருக்கு. மஞ்சத்தூள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைரக்டா ஃபார்மர்கிட்ட இருந்து ஆர்கானிக் மஞ்சள் தான் வாங்குறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மற்ற எல்லா பொடி மசாலாஸ் இது எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து ஊறுகாய் வந்து எதுவுமே நாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றதில்ல, ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷல். ஸோ அதனால தக்காளி ஊறுகாய், கொத்தமல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு இது மூணுமே இருக்குங்க. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம மரசுக்கு என்ன யூஸ் பண்ணி பண்றதுனால வெளியவே வச்சு சாப்பிடலாம். ப்ரிசர்வேட்டிவ் சாப்பிட்றதுனால நிறைய குடல் பிரச்சனை வரும், இந்த ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் எல்லாம் சேர்த்துறதுனால, அதெல்லாம் இல்லாம நல்லா செஞ்சு கொடுக்கணும் தரமா அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்ல இருக்கு.
1: ஏன்னா நம்ம ஒரிஜினலா வந்து வீட்டுல செய்யும் போது ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் நல்லெண்ணெய் ஊத்துவோம், ஊறுகானா நல்லெண்ணெய் ஊத்துவாங்க, அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். உப்புல ஊற வைப்பாங்க அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா, அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. கமர்ஷியலா வரும்போது வேற வழி இல்ல, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துதான் ஆகணும்ட்டு. சோ நீங்க கமர்ஷியலாவே வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம செஞ்சு
0: கொடுக்கணும். குட்டி குட்டி பேட்சா தான் செய்வோம், ஒரு நாள்னா ஒரு 3 கிலோ தான் செய்வோம்னா அவ்வளவுதான், மறுபடியும் வேணும்னா மறுபடியும் 3 கிலோ அந்த மாதிரிதான் செய்யறோம்.
1: சரி, இப்ப உங்களோட வண்டி வந்து எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல?
0: சாய்பாபா காலனி ஃபுல்லுமே எங்களுக்கு ரோமிங்லயே தான் இருக்குங்க.
1: காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்?
0: காலையில 9:30 நாங்க ஸ்டார்ட் பண்ணிருவோம், ரோமிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு சில டைம் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே 7:30 எல்லாம் பார்க் சைட் எல்லாம் நாங்க ரோம் பண்ணுவோம். மேக்ஸிமம் 9:30 மேலதான், ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஸ்டாஃப் வரும்போது 9:30 தான் வராங்க. சோ ப்ராடக்ட் எதெல்லாம் இல்லையோ அது மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க உள்ள வண்டியில எடுத்து வைக்க அந்த டைம் ஆயிடுது. 9:30 to 9:30 வரைக்குமே இருப்போம்.
1: நீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க? இப்ப நீங்க ஊரு வெள்ளக்கோயில் சொன்னீங்க, நீங்க வெள்ளக்கோயில வரீங்களா டெய்லி?
0: நான் இங்க 5 இயர்ஸாவே இங்கேதான் இருக்கேன். நான் காலேஜ் படிச்சது இங்க அவினாசிலிங்கம்ல படிச்சேன், ஹாஸ்டல்ல இருந்தா படிச்சேன். சோ அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே இங்கே சாய்பாபா காலனிலேயே வீடு எடுத்து தங்கி ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. சாய்பாபா காலனில தான் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கும், நானும் அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கேன்.
1: ஓகே, வெரி குட், வெரி குட். உங்க கூட யார் இருக்கா? நீங்க தனியா பண்றீங்களா இல்ல யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்க?
0: நான் தனியா தான் பண்றேங்க.
1: எத்தனை பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்களா?
0: வேலைக்கு 3 பேர் இருக்காங்க.
1: மத்தபடி ப்ராடக்ட்ஸ் பண்றது எல்லாமே நீங்க
0: தான்? அவங்க வந்து ஹெல்ப், இதை கிளீன் பண்ணி கொடுங்க, இதை ஆஞ்சு கொடுங்க அந்த மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் அவங்க பண்ணிருவாங்க. மத்தபடி ப்ராடக்ட் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், பேக் பண்றது முதற்கொண்டு நான் தான்.
1: ஓகே, வெரி குட்.
2: சிங்கப்பெண்ணே.

0: இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சந்தியா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா? இந்த வண்டியை பத்தி சொல்லுங்க. மொபைல் ஷாப்னு வச்சுக்கலாமா? மொபைல் ஷாப்ல வந்து அந்த வண்டியை வந்து எப்படி டிசைன் பண்ணீங்க? அதுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க சொல்லிட்டீங்க ஐஸ் வண்டி.
1: ஐஸ் வண்டி ஆமாங்க. அது பார்த்துட்டு நான் வந்து எங்க ஐஸ் வண்டி எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கம் தொலைவுனே. அப்புறம் எனக்கு ஒருத்தங்க கிடைச்சாங்க, அவங்க கிட்ட போயிட்டு, மேம் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஐஸ் எல்லாம் விற்க கிடையாது, இந்த வண்டி ஐஸ் வண்டியை வந்து நீங்க மாடல் வச்சுக்கோங்க, இதை வச்சு என்னோட ப்ராடக்ட் தகுந்த மாதிரி ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு. அவங்க இருந்துட்டு, மேடம் இப்படி ஒரு வண்டியே கிடையாதுங்க, எப்படிங்க ஏதாச்சும் மாடல் கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவேன், எப்படி டிஸ்பிளே எல்லாம் கேக்குறீங்க மேம்?

0: எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஓவிய திறமை எல்லாம் அங்க காமிச்சோம். நான் வரைஞ்சி கொடுத்தேன், இங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணணும், இங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும், ஊர்கா பாட்டில்லாம் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா இப்படி மேல ஜம்ப் ஆயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, ஆனா வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது கிளியரா தெரியணும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன். இப்படி எப்படி மேடம் யோசிச்சீங்க, இப்படி எல்லாம் வரைஞ்சீங்கன்னா இது வரைக்கும் ரெடி பண்ணது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் அப்படி அப்படியே உங்களுக்கு ஐடியா சொல்றேன் அப்படின்னோடனே அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நீலாம்பூர்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நான் கேட்கற மாதிரி எல்லாம் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லபடியா இருந்தது. பேட்டரி வண்டிங்க ஃபுல்லுமே, அது வந்து
1: எவ்வளவு கிலோமீட்டர் போகும்?
0: அது டோட்டலா 40 கிலோமீட்டர்ஸ் போகுங்க. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் 20 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடலாம். இப்போ நம்ம போற இடத்துல வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும் அப்படின்னா 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நம்ம போயிட்டு வரலாம். ஈஸியா இருக்கு. எனக்கு இப்போ ரிவர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, பட் நாங்க லேடிஸ் தான் ஓட்ட போறோம் அப்படின்றதுனால அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி ரிவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஈஸியா இருக்கு. எனக்கு ஸ்டாக்கும் நான் உள்ளே வச்சுக்க முடியுது வண்டியில. மேல டிஸ்பிளேஸும் அழகா இருக்கு, லைட் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வண்டி. எனக்கு அது பார்க்கும்போது நைட் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். முன்னாடி வண்டி போகும், பின்னாடி லைட் எரிஞ்சிட்டு வரனால எனக்கு அந்த மாதிரி அழகா இருக்கும்.
1: ஓகே, உங்க வண்டி நீங்களே ரொம்ப ரசிச்சு
0: ரசிச்சு பாப்பேன் நான். அது ரொம்ப அழகா இருக்கும் நைட் லைட் போட்டோம்னா.
1: சோ காலையில ஒரு எவ்வளவு 9:30 ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க.
1: அப்ப எவ்வளவு நேரம் சமைப்பீங்க? அதுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள்?
0: ரொம்ப டைம் கன்சூமிங் மேம். இப்போ வந்து என்னன்னா வெறும் சத்துமாவுக்கும் முளைக்கட்டின சத்துமாவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நாங்க இது வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சோம்னா ஒரு 8 hours ஊறணும். அதுக்கப்புறம் அது முளைக்கட்டி ஒரு 2 days ஆயிடும். ஏன்னா டெம்பரேச்சர் இருக்கு, அதுல ஹியூமிடிட்டி இருக்கு. ஸோ ஒரு சில பயிர் வந்து ஒரே நாள்ல முளைக்கட்டிடும். கொஞ்சம் பெரிய பயிர் இப்போ சுண்டல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முளைக்கட்டதுக்கு ஒரு 2 days டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க வாஷ் பண்ணுவோம். அப்பதான் அந்த சிக்கு வாசெல்லாம் வராம இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் நல்லா வரணும்னா மறுபடியும் நாங்க வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி ட்ரை ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3-4 days ஆயிடும். அது சூரிய பகவான் நல்லா பிளஸ் பண்ணாருன்னா எங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிரும், இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. அது ட்ரை ஆகி வந்தோடனே தான் நாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு 10-15 days ப்ராசஸ்.
1: இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டே இருப்பீங்க?
0: ரெடி பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஒரு பேட்ச் முடிஞ்சதுன்னா நாங்க அந்த யூஸ் பண்ண முளைக்கட்டை யூஸ் பண்ண அந்த துணி ஆகட்டும் வெசல்ஸ் எல்லாமே சானிடைஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு எங்களுக்கு 1 day ஆயிடும்.
1: ஓகே, இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்க நீங்க, லட்டு இருக்கு, மாவு, எது அதிகமா போகுது மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமா இருக்கிறது எது?
0: மேம் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அது வந்து நான் என்னோட ப்ராடக்ட்னு சொல்லல, லேடிஸ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி சத்து மாவு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. கிட்ஸுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும்ன்றதுக்காக லட்டு வெரைட்டிஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ பையன் வந்து ஊருக்கு போறாங்க, சோ அப்படின்னா எங்க அம்மா எல்லாம் வந்து தொக்கு வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கோப்பா, சாப்பாட்டுக்கும் இது வந்து கலந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால கொத்தமல்லி தொக்கு, முளைக்கட்டின கருப்புளுத்தங்கஞ்சி மாவு, இது ஹெல்த் மிக்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங். ஏபிசி நியூட்ரி மிக்ஸ் வந்து காலேஜ் பொண்ணுங்க எல்லாருமே வரிசையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, அப்புறம் வந்து பாதாம், முந்திரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ எங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. ஸோ இது கன்சியூம் பண்ணும்போது ரெகுலர் ஆகுது, ஸ்கின்லாம் எனக்கு நல்லா க்ளோ ஆகுது மேம். ஸோ அதனால இது கண்டினியூஸா எனக்கு கொடுத்துருங்கன்னு மந்த்லி பேக்கேஜாவே வாங்கிக்கிறாங்க.
1: அதை என்ன பண்ணணும்? அதை ஏபிசி
0: காய்ச்சின பால்ல நம்ம ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சா போதும், அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கன்சியூம் பண்றது.
1: உங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்பீங்க. என்னதான் நீங்க வந்து டயட்டிஷியனா நீங்க இன்டர்ன்ஷிப்ல எல்லாம் இருந்தப்பவே நீங்க நிறைய மக்களை மீட் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு வியாபாரியா வந்து பார்க்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுங்க.
0: மார்க்கெட்டிங் வந்து எனக்கு புதுசு, அதுதான் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து இப்படிதான் பண்ணணும் பிசினஸ் சொல்லித்தர கைடன்ஸோ இல்ல அந்த மாதிரி யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், சேல்ஸ் அவங்களாம் வந்து வாங்கிப்பாங்கன்னு நானே ஒரு கற்பனை. அப்புறமா மாசங்கள் போகும்போது தான் நாம வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு எனக்கு 6 months பக்கமே என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்ததுங்க மேம். அப்புறம் நிறைய நான் பேட்டிகள் கேட்பேன், அப்புறம் வந்து யாராச்சும் பேசுறாங்கன்னா நல்லா லிசன் பண்ண பிடிக்கும், அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேட்பேன். ஸோ அப்படி ஒரு நிறைய வீடியோஸ் யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நல்ல பரதம் ஆடுற லேடி வந்து இருக்காங்க, அவங்க வந்து நல்லா ஆடுறாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்ல இருக்க எல்லாத்துக்கும் கண்ணை வந்து கட்டிட்டாங்கன்னா அவங்க நல்லா ஆடுறாங்களா இல்லையான்னு எப்படி சொல்லுவாங்க? சோ மக்களுக்கு தெரியணும் அப்படின்றது எனக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு.
1: சரி,
0: சோ இப்ப நம்ம ப்ராடக்ட வந்து மக்களுக்கு கொண்டு போய் நம்ம காட்டணும் அப்படின்றதுனால எப்படி காட்டலாம் அப்படின்றதுதான் யோசனை பலவிதமா வந்தது. அப்புறம் இன்ஸ்டா

0: இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து போஸ்ட் போடுறது, அதெல்லாம் ஒரு 10 பேர் இப்படி, அது 10 பேர் எங்கள் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தது. அப்புறம் நாங்கள் சரின்ட்டு தான் எங்கள் காலேஜில் தானே இப்போ படித்தோம், அதுவே ஒரு கோவிலாக நினச்சி முன்னாடி டேபிளும் சேரும் போட்டு டெய்லி மார்னிங்லாம் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிடுவோம். லஞ்ச் முடிச்சுட்டு 3 o'clock போய் டேபிளும் சேரும் போட்டு உக்காந்துப்பேன்.
1: ஓகே,
0: ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு வாரம் யாருமே வாங்கல, ஒரு 10 லட்டு.
1: இது வந்து நீங்க கோர்ஸ் முடிச்ச உடனே ஆரம்பிச்சேன்னு
0: சொன்னீங்களா? 2023ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 months கழிச்சு இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் ரெடி பண்ண.
1: அது நீங்க மட்டுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து?
0: நான் மட்டும் தான். ப்ராடக்ட் எனக்கு ரெடி பண்ணவே ரொம்ப டைம் ஆச்சு மேம். 2023ல பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணதுங்க மேம். வந்து ப்ராடக்ட் என்ஏபிஎல் லேப் டெஸ்ட் பண்ணும். ஸோ அது 6 months, ஷெல்ஃப் லைஃப்க்கு எனக்கு ரிப்போர்ட் வரதுக்கே 6 months ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இதுக்கு இப்போ ப்ராடக்ட் இப்படி தான் டெவலப் பண்ணணும்னு காலேஜில் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட வேலை வாங்கணும், இப்படிதான் பேக்கேஜிங் பிரிண்ட் எடுத்து எனக்கு வர்றதுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. இந்த சத்துமா இந்த பேக்கெட்ல போட்டா 6 மாசம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி பேக்கெட்ல போட்டா எவ்வளவு நாள் நல்லா இருக்கு. இந்த R&D ஒர்க்குக்கே எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சுங்க மேம். அப்புறம் எங்க ட்ரைனிங் கொடுத்தாலும் போயிடுவேன். இங்க போய் இவங்க அந்த பாட்டி சமைக்கிறது நல்லா இருக்குன்னா போய் அந்த பாட்டி கூட உட்காந்துப்பேன். எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, இவங்க என்ன டெக்னிக் இருக்கு இந்த ஊருக்காக ப்ரிப்பேர் பண்றதுல அப்படின்லாம் சொல்லி அங்க கூட எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே எனக்கு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். எனக்கு அதனால ப்ராடக்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா கொண்டு வர இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிக்கல். இப்போ பேக்கேஜிங் ஒருத்தங்களை பிடிக்கணும், போய் லேப் எங்க இருக்கு நல்லா நமக்கு வந்து கரெக்டா பண்ணி தராங்கன்றது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட் வந்து இங்கதான் கிடைக்கும், இதெல்லாம் தொலைவி எனக்கு செட் பண்ணி ஓகே இப்போ பேக்கேஜிங்கா இவங்க கிட்ட போகணும், இது இப்படி எனக்கு செட் பண்றதுக்கே எனக்கு 1 இயர் பக்கம் டைம் எடுத்துருச்சுங்க மேம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு 10 ப்ராடக்ட் வந்தோடனே டேபிள போட்டு காலேஜ் முன்னாடி போயிட்டு டேபிள போட்டு இப்படி உக்காந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஒரு 1 week யாருமே வாங்கல. ஃபர்ஸ்ட் ஒருத்திங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி 10 லட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 10 நாள் ஆச்சு அவங்க சாப்பிட்டு. அந்த சண்டே நான்வெஜ் சாப்பிட போறோம் அப்படின்றப்ப சாட்டர்டே வந்து என்கிட்ட நின்னாங்க. ஓ ஓகே, அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அவங்க சண்டே லஞ்ச் முடிச்சோடனே நம்ம லட்டு டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது எனக்கு அன்னைக்குதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சாட்டர்டே வரைக்கும் தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், சண்டே வந்து நம்ம ரெஸ்ட் லீவ், அப்போ ஸ்கூல்ல லீவ் காலேஜ் லீவ்ன்ற மாதிரி நம்மளும் லீவ் அப்படின்ட்டு போயிட்டோம். சண்டே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, மேம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம், லஞ்ச் முடிச்சுட்டு உங்கள் லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, வந்து எடுத்து தருவீங்களா, ஒர்க் பண்ணுவீங்களா? நாங்கள் 24 hours ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் லட்டு எடுத்து கொடுத்தோம். ஓகே, அப்போ நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னி எப்படி கால் இந்த ஏரியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னி மற்ற எல்லாத்துக்கும் எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு தேடினதுல தான் வந்து அம்னி ஃபுட் ட்ரக் வந்து எனக்கு ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இருந்தது மேம். ஸோ அது வந்து ரெடி பண்ணி எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்படியே சைட் பை சைட் கத்துக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஹெல்த்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நம்மளது வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து நார்மல் இப்போ உடம்பேறுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறாங்க, அப்படி கிடையாது. இது வந்து ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் அயன், இந்த ஹெல்தி ப்ராடக்ட். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு ப்ரோட்டீன்லாம் நல்லா கன்சியூம் பண்ணங்காட்டியும் அவங்களுக்கு எனர்ஜி டயர்ட் ஆகலங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ரிப்பீட்டடா வேர்ட் ஆஃப் மவுத்லயே எனக்கு நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பொடி ஐட்டம் இந்த மாதிரி போச்சு. அப்புறம் நான் நிறைய கத்துக்கிட்ட ப்ராடக்ட், அதுல ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம என்ன பண்ண முடியும்ன்றது நான் அப்படியே டெவலப் பண்ணங்க.
1: ஓகே சூப்பர், உங்க ஜர்னி கேட்கவே நல்லா இருக்கு. நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் சந்தியா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் புதன்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும்.
1: கேஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும்

0: சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
6: ஆகாஷ்வாணி.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளி ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த

0: ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல் பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,850 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை

$3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இதே அலையொரிசையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறீங்க அப்படின்னு. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திரை நிகழ்ச்சியில் சென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்வது எப்படி, விளக்கமளிக்கிறார் நிர்வாக மேலாளர் பாலாஜி கண்ணன் அவர்கள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். இவையெல்லாம் இன்னைக்கே நீங்க கேட்க போற நிகழ்ச்சிகள்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ரெயின்போ FM 103 கோயம்புத்தூர்ல இப்போ நீங்கள் கேட்க போறீங்க லஞ்ச் டைம் வித் மீ பூஜா. லஞ்ச் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கேம் ஷோ விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2311 2103 இல்லைனா 2311 7046. இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேர்வாக இருந்தால் 042 2 இணைப்பெண் கூட சேர்த்து பேசலாம். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஓகே, நான் வந்து 7 அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாரத்தில் 7 நாட்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கேம் நம்ம விளையாட போகிறோம். ஸோ நம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
2: ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னைக்கு வந்து நம்ம நம்பர் கேம் விளையாட போறோம். லஞ்ச் டைம்ல இப்ப நம்ம கூட பேச போற காலர் யாருன்னு பாக்கலாமா? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம், ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாமா? நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லணும், ஓகேவா? பட் அந்த நம்பர் கூட அது மேட்சா இருக்கணும். ஓகே,
2: சரி.
1: 12 க்ளூவா? சரி, நீங்க கடையில போயெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா இப்படி இதை கேட்டு வாங்கலாம். 12 ஒரு நம்பர்.
2: ஒரு டஜன்.
1: ஆ, ஓகே, வெரி குட். நம்பர் ஸ்டோரி விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போறோம் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: நான் செல்வபுரத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
1: சுமதி, எப்படி இருக்கீங்க? நம்ம கூட பேச போறோம் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நல்லா
1: இருக்கும் மணிகண்டன். நீங்க உங்களுக்கான நம்பர் 18.
4: பதினெட்டு நவக்கோள்கள். 18ங்களா?
1: ஓகே.

சோ நம்ம இன்னைக்கு இதை விளையாடுறோம், அதாவது நம்பர் ஸ்டோரி. நான் ஒரு வந்து நம்பர் சொல்லுவேன், அதுல நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கால் பண்ணி சொல்லலாம். சோ பாட்டுக்கு அப்புறம் பேசலாம் தொடர்ந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டே இருக்கோம். லஞ்ச் டைம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப வந்து நம்ம கால் பண்ணி சொன்னவங்களை விட வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணவங்க நிறைய பேர் டிஃப்ரெண்டான ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாநல்லூர்ல இருந்து ராஜ கீதா முருகேசன் இவங்க வந்து 12க்கு வந்து ராசிகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமகிருஷ்ண கொள்வங்கடன் டஜன் செல்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லா பாளையத்துல இருந்து எல்லப்பாளையத்துலேருந்து பழனிசாமி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி கோணமலை ஆனந்தும் வந்து 16 செல்வங்கள் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, தென் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூபதி 18 படி இருக்கு இல்லையா, அதை வந்து அனுப்பியிருக்காங்க. ஆமாம்ல, கரெக்டு. அதே மாதிரி திருப்பூர் பாலா வந்து 18 வயசானால் தானே வாக்களிக்கணும், அதனால் வாக்களிக்கிற அந்த வயசை வந்து 18 அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து மூக்குனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்ரியா இவங்களும் வந்து 18 படி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே, தென் உங்களுக்கும் வந்து பதில் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் கால் கிடையில, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அவங்களே சொல்லலாம், 16 வந்து 12 மாதம், 16 ஒரு மூலம் அப்படின்னு சொல்லி விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம கூட பேச போகிற காலர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், கோவில்புரத்துலேருந்து
1: துரையன் பேசுறேன். துரையனா துரையா உங்க பேர்? சரி, மத்த நேயர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, இப்படி அமைதியா இருந்தா எப்படி எனக்கு கேக்கும்? ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு, உங்களுக்கு தெரியுமா பதில்?
3: 11.
1: இது ரொம்ப ஈஸி தான். 11க்கு
3: 11 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து அப்படி இது. ஓகே,
1: இல்ல அது 16 இல்ல.
3: ஆமா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 11
1: 11 ஆமா. க்ளூ என்ன? க்ளூ நீங்க சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். க்ளூ வந்து இதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரி, இதுவும் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ்ல வர்றதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே செல்வங்கள் நீங்க நிக்கிறீங்க. ஓகே, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. ஓகே, இப்படி வந்து அமைதியாவே இருந்தோம்னா என்னதான் பண்றது? நிறைய பேர் லைன்ல இருக்கீங்க, ஆனா பேசணும். ஓகேவா? சரி, ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நம்பர் ஸ்டோரி விளையாடி இருக்கோம். நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், அதுக்கு நீங்க பதில் தெரிஞ்சா, நீங்க அதாவது பதில்னு இல்ல, நீங்க நம்மளுக்கு தோணும் இல்லையா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். இப்ப 18னா 18 வயசுல வாக்களிக்கணும், 18 படி, அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம். சோ இது வந்து இந்த 11 அப்படிங்கிறது இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சில் உள்ள சுளைகள் வந்து 11 இருக்கும். ஸோ அதை வந்து டக்குன்னு திங்க் பண்ண முடியாது, பட் அதுதான் கரெக்டு. 2, இதுக்கு வந்து நிறைய ஆன்சர் இருக்கு, நீங்க வந்து சொல்லலாம். தென் 11க்கும் இன்னும் நிறையா இருக்கு, இந்த அது கூட யாராவது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா தெரியும். சரி, பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
3: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418 7411.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோயம்புத்தூர்ல கேட்டுட்டே இருக்கோம் லஞ்ச் டைம். இன்னைக்கு வந்து நம்பர் ஸ்டோரி விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து நம்பர் நிறைய உங்களுக்காக கொடுத்ததுதான். அதுக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இரண்டு அந்த நம்பருக்கு வந்து கண்கள் இரண்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய கேட்டுட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு அனுப்பினவங்களே அனுப்புறதுனால அவங்களோட பேரை மட்டும் படிக்காம நான் ஆன்சரை மட்டும் படிக்கிறேன், ஓகேவா? தென் வந்து வார விடுமுறை ரெண்டு நாட்கள் சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லி குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட்ல 11 பேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இரண்டு கண்கள், காது, கை, கால் அப்படி இந்த மாதிரி இரட்டை உறுப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஆலங்கோம்பு தண்ணீர் தடத்துலேருந்து தென் உமா மகேஸ்வரி விஜயகுமார் இவங்களும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி 18 படி கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து விஜயகுமார் வரதராஜபுரத்துலேருந்து அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் 11 பேர் வந்து கிரிக்கெட் வீரர்கள், கால்பந்து, அதே மாதிரி தாயக்கட்டை 2 அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. தென் ஜே கிருஷ்ணாபுரத்துலேருந்து சகானா ஆதிரன் நெபுலா இவங்க வந்து கால்கள் 2 அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சாமிச்செட்டிப்பாளையம் பெரிய கிணறுவிலிருந்து கவினிக்கா அப்படின்னு அனுப்பியிருக்காங்கன்னா 2 ஒரு ஜோடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆமாங்க, கரெக்டு. அதே மாதிரி வேற யாரு, இருவினை, நல்வினை, தீவினை, அப்புறம் வந்து உயர்திணை, அக்ரிணை, இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இன்மை, மறுமை, இருசுடர், சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லி பிரமிளா சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஆமாம்ல இப்படிலாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: மதிய வணக்கம் சகோதரே.
1: மதிய வணக்கம்.
2: கணேஷ் பேசுறமா, சிறுமுகையில இருந்து.
1: கணேஷ் சொல்லுங்க. கணேஷ் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. உங்களுக்கு
2: நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு, பாட்டெல்லாம் அருமையா கொடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான நம்பர் சொல்லவா? 7
2: சொல்லுங்க, முயற்சி பண்றோம்.
1: 7
2: 7 வாரத்தில் 7 நாட்கள்.
1: கரெக்ட், நன்றி. ஓகே, நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, ஹலோ, வணக்கம். வணக்கம்,

0: லைன்ல இருக்கீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? கோகிலா. கோகிலா, உங்களோட பேரும் கோ, கோத்தகிரி கோ. ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கான நம்பர் என்னன்னா 180. வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கும் பதில் தெரிஞ்சா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த நம்பர்ல. ஓகே, நம்ம இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம்னா ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு நிறைய பதில் இருக்கும். நிறைய இப்ப நிறைய நேர்கள் வந்து 7 சுரங்கள் அப்படின்னு எல்லாம் அனுப்பியிருக்காங்க, வாரத்தோட 7 நாட்கள் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி நீங்க நினைக்கிறது வந்து அனுப்பலாம். ஸோ அடுத்ததான் வந்து நான் கேட்க போற நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. 4க்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணலாம். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹேமா சார் பேசுறேங்க.
0: ஹேமா?
1: ஆமாங்க.
0: ஹேமா, எங்க இருந்து பேசுறீங்க ஹேமா?
1: ஊச்சியூர், நரசிம்மா, நரசிம்மா ஹேமா இருந்து பேசுறேன்.
0: ஓகே ஹேமா, உங்களுக்கான நம்பர் 4.
1: சதுரத்துல 4.
0: ஓகே, சதுரத்துல 4, கரெக்ட்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ரெயின்போ எஃப்எம் நதிமணு கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க லஞ்ச் டைம். நம்ம வந்து இன்னைக்கு நம்பர் ஸ்டோரி விளையாடிட்டே இருக்கோம். அதுல வந்து ஜெய்காந்த் வந்து கணபதியில இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. கடையில் வள்ளல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி கண்ணு தெக்கலூர் டெய்லர், இவர் வந்து உலக அதிசயம் 7, அதே மாதிரி வானவிலோட வண்ணங்கள் 7 அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸ்வரங்கள் 7 அப்படின்னு சொல்லி பரமசிவம் நெருப்பெருச்சல் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வேதம் 4 கேட்டேன் இல்லையா, அதில் அது வந்து அதே மாதிரி குகன்ஸ் இந்த கோத்தகிரிலேருந்து திசைகள் 4 அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனுப்பினவங்களே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 4 சுவர், ஓகே, சுமதி கனகராஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆமாம்ல, 4 சவுத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நான் 4 விஷயம் நச்சுன்னு 4 வார்த்தை சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி 4 விஷயம் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி பேச்சு வழக்கில் 4 வந்து அதிகமாக வரும். குதிரைக்கு 4 கால்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஓகே நிறைய பேர் இதே மெசேஜ் தான், இதே சேம் ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 திசை அதே தான். அதே மாதிரி விலங்குகளின் கால்கள் 4 நாற்காலியில் 4 கால்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே சரி, சரி இப்போ அடுத்ததான் நம்ம கூட பேச போகிற காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், கோட்டையிலேருந்து சிந்து பேசுகிறேங்க மேம்.
3: சிந்து சொல்லுங்க. சிந்து எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் மேம், நீங்களே எப்படி இருக்கீங்க மேம்?
3: நல்லா இருக்கும். சிந்து உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் கொஞ்சம் தெரியுமான்னு தெரியல எல்லாருக்கும், இருந்தாலும் நான் கொடுக்குறேன். பட் நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு இந்த நம்பர் சொன்னோடனே ஞாபகம் வரும். 007 007 007, அது ஆக்சுவலி 007
4: டோர் நம்பருங்க மேம்.
3: இல்லை இல்லை. ஓகே, ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சகோதரிக்கு வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
5: நான் இங்க பாண்டிய நகர் சிவசங்கர் தான் பேசுறேங்க.
3: சிவசங்கர் உங்களுக்கு தெரியுமா?
5: நல்லா இருக்கீங்களா? 007
3: ஆமா,
5: ஜேம்ஸ் பாண்டுக்கு அந்த மாதிரி நம்பர் கொடுப்பாங்க.
3: ஆமா, கரெக்ட் கரெக்ட்.
5: நன்றிங்க.
3: நன்றி. ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம்.
6: இந்தாங்க
3: இந்தாங்க. ஹலோ, யார் பேசுறீங்க?
5: ஹலோ.
3: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க?
5: ஹலோ

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
3: கொடிஷியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: ரெயின்போ எஃப்எம் 103.1 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டீங்க லஞ்ச் டைம். லஞ்ச் டைம்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த கேம் விளையாடிட்டே இருக்கோம். நான் ஒரு நம்பர் சொல்வேன், அதுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க கால் பண்ணி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நம்ம கூட பேச போற காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வெரி குட்மா. வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர் போத்தனூர் போனை கல்பலைக்கிலிருந்து பேசுறேங்கம்மா.
6: உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
7: ரேடியோ

0: ஓகே, உங்களுக்கு நம்பர் தரலாமா?
1: ஆ
0: முன்னூத்தி
1: சொல்லுங்கம்மா.
0: அறுபத்தஞ்சு. ஹலோ,
1: எவ்வளவு
0: முன்னூத்தி
1: எவ்வளவு
0: அறுபத்தஞ்சு.
1: எவ்வளவுங்கம்மா?
0: 365.
1: 355. 65.
0: ஆமா,
1: வருடம்.
0: ஓகே, வருஷத்தோட நாட்கள். ஓகே, நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் கரியகோன்னூர் பாலகிருஷ்ணன்.
0: ஓகே பாலகிருஷ்ணன், உங்களுக்கான நம்பர் 999.
2: 939ங்களா?
0: 99.
2: தெரியலங்களா?
0: ஓகே. ஹலோ, ஆ யார் பேசுறீங்க? ஓகே பூபதி, கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. 999.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் கரையகோனூர் பாலகிருஷ்ணன்.
0: ஓகே பாலகிருஷ்ணன், உங்களுக்கான நம்பர் 999.
1: 939ங்களா?
0: 99. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓகே பூபதி, கொஞ்சம் சவுண்டா பேசுங்களே. ஓகே நீங்க சொல்லுங்க. 999.
2: 999 அது ஒரு பிராண்டுங்க.
0: பிராண்டா?
2: ஆமாங்க.
0: ஓகே ஒருத்தர் வந்து 999க்கு ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே அது கூட வரும். அதுதான் சொன்னேன்ல, நம்ம நம்பர். ஸோ நம்பரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகி வரும். அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி விளாண்டோம். ஸோ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா. ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கூறினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானுஸ்ரீ ஸ்வரா, வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும் ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர் பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில்

0: இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
1: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தினமும் காலை மணி 8:50 சைவாளின் இன்று ஒரு தகவல். இனி தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூர்ல அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோடுல அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C. ஊட்டியில் அதிகபட்சமாக 22°C, குறைந்தபட்சமாக 16°C. பாலக்காடுல அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 25°C பதிவாயிருக்கு.

0: வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ICDS என்பது ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தை பசி மற்றும் இறப்பு ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான மத்திய அரசின் நிதியுதவி பெற்ற இந்திய அரசாங்க திட்டமாகும். இது 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து, சுகாதார பரிசோதனைகள், தடுப்பூசி மற்றும் பாலர் கல்வி ஆகிய 6 சேவைகளின் தொகுப்பை வழங்குகிறது. இந்திய குழந்தைகளின் நலம் தொடர்பான புள்ளி விவரங்கள் வளர்ந்த நாடுகளின் புள்ளி விவரங்களோடு ஒப்பிடும் போது மிகவும் குறைவானதாக உள்ளது. எனவே இத்திட்டம் குழந்தைகளுக்கான தேசிய கொள்கைகளுக்கு இணங்க 1975 தொடங்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இத்திட்டமானது மெல்ல மெல்ல வளர்ந்து உலகின் மிகப்பெரும் குடும்ப மற்றும் சமூக நலத்திட்டங்களில் ஒன்றாக மாறியது. இது தனது சிறந்த சேவையை அளித்து வருவதால் இந்திய அரசாங்கம் இத்திட்டம் பரவலாக நம் நாட்டில் மூளை முடுக்கெங்கும் அனைவரையும் சென்றடைவதாக இருக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க பிறந்த குழந்தைகள் முதல் 6 வயதுடைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல், சுகாதார தலையீடுகள் மூலம் குழந்தை மற்றும் தாய் வழி இறப்பு விகிதங்களை குறைத்தல், மேலும் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி மூலம் பெண்கள் மற்றும் இளம் பருவ பெண்களை மேம்படுத்துவதாகும். இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் முக்கிய சேவைகள் யாதெனில், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் வழங்குவதன் மூலம் துணை ஊட்டச்சத்து அளித்தல், 3 முதல் 6 வயதுடைய குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி தருவதன் மூலம் முன்பள்ளி முறைசாரா கல்வியை வழங்குகிறது, தாய்மார்கள் மற்றும் குடும்பங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை மற்றும் சுகாதார கல்வியை இத்திட்டம் அளிக்கிறது. மேலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நோய் தடுப்பை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறையுடன் இணைந்து தடுப்பூசி போடப்படுகிறது. சுகாதார பரிசோதனைகளின் மூலம் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இது மட்டுமின்றி பரிந்துரை சேவைகள் மூலம் உடனடி சிகிச்சைக்கான உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிகிறது. இத்திட்டமானது அங்கன்வாடி மையங்களில் மிகப்பெரிய வலையமைப்பு மூலம் இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறது. இதில் பிறந்தது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் பயன்பெறுகின்றனர். உலகின் மிகப்பெரிய சமூக அடிப்படையிலான திட்டமாக கருதப்படும் இது குழந்தை பருவ பராமரிப்பு, ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு, உடல்நலக்குறைவு ஆகியவற்றை தவிர பெண் குழந்தைகளுக்கும் அனைத்து பொதுவான வழங்களை வழங்குவதன் மூலம் பாலின சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டதாகும். இதுவரை ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் உதயா படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனாசர்க்கம் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக போஸ் படத்திலிருந்து கிருஷ்ணகுமார் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை

0: சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க. என் பேர் சண்முகம்ங்க. வடவுதூல் இருந்து செஞ்சேரி மலை வந்துட்டுங்க. அப்பா பேர் ஆறுமுக நாடாருங்க, அம்மா பேர் ஐயம்மாளுங்க.
0: அண்ணா, இதுவரைக்கும் உங்களுடைய தென்னை தொழில், அதுல தேங்காய் வந்து நீங்க விவசாயிகிட்ட வாங்கி உங்களுடைய களத்துக்கு நீங்க கொண்டு வந்து உடைச்சு விற்பனை பண்றீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் பாக்குறீங்க. எதிர்பாராத விதமா கொஞ்சம் இழப்பு வர நேர்ந்தாலுமே அதை நீங்க அந்த தொட்டி விற்பனை மூலமா சமாளிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருக்குது இந்த தொழில். நீங்க தென்னை தொழில சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது போக தேங்காய் போடுறது அந்த மாதிரி தொழில் உங்களுடைய பசங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, இந்த தென்னை தொழில் மட்டும் இல்லாம நீங்க விவசாயிகளிடமிருந்து தேங்காயை வாங்கி உடச்சு வச்சு பருப்பு பண்ணி விற்பனை பண்றீங்க, அது மட்டும் இல்லாம வேற சின்ன சின்ன தொழில் எது எது பண்றீங்க இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள்? அப்படி இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துக்கலாமே.
1: 15 ஒரு எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருந்துங்க, விலைக்கு வாங்கிங்க, அந்த இடத்த விற்று போட்டுங்க, இங்கே வந்துட்டுங்க. நான் எங்கள் ஊரை விட்டுங்க, வந்து தான் இங்கே செஞ்சேரி மலைக்கு வந்தோமுங்க. வந்து அதை ஒரு பக்கம் கடன் கொடுக்க வேண்டியது இருந்து அது கொடுத்துட்டுனுங்க. கொடுத்து போட்டு நானும் எங்கள் பொம்பளையும் காய் தினம் 5 வண்டி 7 வண்டி உடைப்போங்க. உடச்சி சம்பாரிச்சு அவிகிட்டயே அட்வான்ஸ் வாங்கிங்க. இன்னைக்காவது இவங்க கேட்டால் சரியா இருக்கணுங்க தேவராஜ் கவுண்டர். அவிகிட்ட அட்வான்ஸ் வாங்கிங்க. முதல் இங்கிருந்து குரும்பவளையம் போய் என்ற மகன் நானும் ஒரு மாடு ஏற்றிட்டு வந்தோமுங்க. அந்த மாடு ஏற்றிட்டு வந்துங்க, அந்த மாட்டு மூலியமாக 9 லிட்டர் 8 லிட்டர் கறக்குமுங்க அந்த மாடு. அது சொசைட்டிக்கு ஆவின் பாலகத்துக்கு ஊற்றி வாரமானா எப்படி 3500 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா வருமுங்க. அந்த வருமானத்தை வச்சுட்டு மறுக்கா என்ன பண்ணுங்க, மறுக்கா ஒரு மாடு வாங்கினுங்க. அது மட கண்ணுக்குட்டி ஒண்ணுங்க. மொத்தம் 3 வச்சு மேய்ச்சிட்டு இருந்தனுங்க. மேய்ச்சிட்டு அதை வச்சு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாட்டுக்கு ஒரு மூக்கு கிட்ட ஒரு காயமாயும் கம்பிப்பட்டு அதைய வெறும் 17,000 வித்துட்டுனுங்க அந்த தாய் மாட்டை. அது விற்ற கடைசியில் அந்த கண்ணுக்குட்டி ஈசு கண்ணு போட்டுருச்சுங்க. அதையும் ஒரு 20 ரூபாய்க்கு விற்று போட்டுங்க. பையனுக்கு செல் உடஞ்சு போச்சுன்னு சொல்லி தனிக்குள்ளே போட்டான்னு சொல்லிங்க, படிக்கிறக்கு இல்லைன்னு லாக்டவுன் அப்போ. அது போன கடைசி இல்லைங்க. ரெண்டாவது என்ன பண்ணேன், அந்த ஒரு மாடு இருந்துங்க, அந்த மாட்டையும் விற்று போட்டுங்க. மறுக்கா

0: கொஞ்ச நாள் மாடு இல்லாம இருந்தனுங்க. மறுக்கா போய் எங்க உள்ள கல்யாணம் மூச்சப்ப கிழக்க பெரிய வட்டியில் போய் ஒரு மாடு கருப்பு மாடு வாங்கிட்டு வந்தனுங்க. அது பையனானு போய் விலை பேசி 31 ரூபாய்க்கு பேசி விட்டுங்க கறவை வாங்கிட்டு வந்தோமுங்க. அதை கொண்டு வந்து அப்படியே கறந்து ஊத்திட்டு இருந்தனுங்க. ஊத்திட்டு இருந்து போட்டு மறுக்கா கொஞ்ச நாள் கழிச்சுங்க கிழக்க வலசுப்பாளையம் போய் ஒரு செவலை மாடு வாங்கிட்டு வந்தனுங்க. அந்த மாடு தான் இப்ப இருக்குதுங்க. அந்த மாடு கண்ணு போட்டா அது 5 லிட்டர் கறக்குமுங்க நேரா. அது போட்டது ஒரு கெடேரி கன்று இருக்குதுங்க, அது ஒன்றும் பழம் பண்ணலைங்க. அது இல்லாமல் சின்ன கன்று இப்போ ஒரு கெடேரி கன்று இருக்குதுங்க, அதையும் வச்சு நான் மேய்ச்சிட்டு இருக்கணுங்க. அந்த பெரிய மாடு விற்றது ஒரு 20 ரூபா, பேங்கில் போட்டுனுங்க 20,000, 30,000 ரூபாய்க்கு விற்றனுங்க பெரிய மாட்டை. அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டுனுங்க, அதுக்கு 2 இப்போ இருக்குதுங்க. அது இல்லாமல் என்ற மகன் நான் போய் 1,000 ரூபா போட்டு ஒரு 2 கோழி வாங்கிட்டு வந்தவங்க. அதில் பார்க்கலாம் எல்லாம் கோழி வளர்த்துனா நாட்டுக்கோழி வளர்த்துனா வருதல்லன்னு சொல்லி நாட்டுக்கோழி வளர்த்தலான்னு வாங்கிட்டு வந்துங்க. ஒரு தாய் கோழி ஒரு சாவல் வாங்கிட்டு வந்தனுங்க. அதை கொண்டு வந்து ஒரு கோழி வந்துங்க, ஃபர்ஸ்ட் கோழி ஒரு 7 குஞ்சு பொறிச்சு அது பெருசாயிருச்சுங்க. அதுக்கு சாவலுக்காக போகுதுங்க. அதில் வந்து இப்போ ஒரு சாவலுங்க 4 விடைங்க, ஒரு விடை விற்றுட்டு 1,100 ரூபாய்க்கு விற்றுனுங்க. அதை அப்படியே எங்கள் பொம்பளைக்கிட்டு இருக்குதுங்க. கோழிக்காசு செலவு பண்ணுறது இல்லைன்னு முடிவுங்க. அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணுங்க அதில் வருமானம். அப்புறம் இப்போ இருக்கிறது வந்துங்க 5 சாவல் நம்ம கோழியிலிருந்து வந்தது 5 சாவல் நல்ல சாவல் விற்கிற சாவல் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒன்று வந்து ஆணிக்காலுங்க, அது தனியாக சுற்றிட்டு இருக்குது. அது இல்லாமல் விலை கொடுத்து நான் 2,600 ரூபா கொடுத்து ஒரு சாவல் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேனுங்க. 2,000 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கேனுங்க. எல்லாம் விலைக்கு கொடுக்கறது தானுங்க.
1: எதுக்குங்கண்ணா உங்ககிட்ட நிறைய சாவல் வச்சிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு விலைக்கு வாங்கினீங்க?
0: நல்ல சாவல் கிடைச்சா நம்ம கோழி குஞ்சிறக்கிறக்குங்க. அது மூலியமா அந்த சாவலாட்டு வந்ததுன்னா விலைக்கு போகுங்க, சாவலுக்கு வாங்குவாங்க அதுக்கு. அப்புறம் இப்போ ஒரு கோழி 10 குஞ்சு பறிச்சதுங்க. அதுல வந்துங்க ஒரு 5 குஞ்சு அப்படி இப்படி சீக்கு வந்து அப்படி இப்படியும் போச்சுங்க, ஒரு 5 குஞ்சு இருக்குதுங்க. அப்புறம் இப்போ 3 கோழி சேர்ந்து 8 குஞ்சு பறிச்சதுங்க. அதுல 7 குஞ்சு எப்படியோ என்னாச்சுன்னு தெரியலங்க, சீக்கு வந்து போச்சுங்க, 1 குஞ்சு தான் இருக்குதுங்க அதுல. அப்புறம் இன்னொரு கோழி ஒரு 10 குஞ்சு பறிச்சுங்க, 1 குஞ்சு சாவல் கொத்தி கொண்டு போட்டுதுங்க, 1 குஞ்சு என்னமோ புடிச்சிட்டு போயிருச்சுங்க. அதுல 7 அண்ணம் இருந்துங்க, 5 சாவலுங்க, 2 கோழியா, அது ஒன்றும் சாவலான்னு முடிவா தெரியலைங்க. அதுக்கு மேஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க, அதுக்கு தான் அடைச்சி வச்சிருக்குதுங்க. வெள்ளை ஒன்று நாய் பிடிச்சி போட்டுதுங்க, நல்ல சாவலை, அருமையான சாவலுங்க. அதை வச்சு அது மூலியமா என்ன நம்ம சம்பாதிக்க முடியும்னு பார்க்கணும்னு இருக்கிறேங்க. ஆனால் நல்லா வரும்படிங்க நாட்டுக்கோழி வளர்ப்புல. நான் மட்டுமல்லங்க, யார் வேணாலும் என்னை போல ரொம்ப இதாக இருக்கிறவங்க ஏழப்பட்டவங்க அந்த தொழில் செய்யலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு எதை அரிசி கம்பு இதை கடையில் விற்கிற மக்காச்சோளம் எதோ நம்மளால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து குடித்தீவனம் போட்டு வளர்த்துனாங்க, 10 ரூபா சம்பாதிக்கலாம். நம்ம ஒரு குடித்தனத்தில் ஒரு பொண்ணு ஆணு இருக்கிறாங்கன்னா அவிகளுக்கு அந்த கோழி நல்ல முறைக்கு வலை கட்டிக்கு இது வளர்த்துனாங்கனாங்க, அவிகளுக்கு குடித்தனத்துக்கு சாப்பாட்டுக்கு அளவாக இருக்கும். கோழியில் நட்டம் வராதுன்னு நான் சொல்கிறேனுங்க. ஆனால் அதை பாதுகாக்கணுங்க, சீக்கு வராமல் எல்லாம் வராமல் பாதுகாத்து நல்லா வச்சுருக்கோன்னு பாருங்க. இந்த கூண்டுங்க மட்டும் 2 ரோலுக்கு 5,000 ரூபாய்ங்க. இந்த கூண்டு ஒவ்வொரு கூண்டுக்கு எடுத்துட்டு வந்து கூண்டு கட்டுறக்குங்க, 2 ரோலுக்கு மொத்தம் 10 கூண்டுங்க. புற சாவல கட்டுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்து செஞ்சிருக்குதுங்க, பொள்ளாச்சி போய் எடுத்துட்டு வந்துங்க.
1: ஆமா, வட்ட வட்டமா செஞ்சு வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள பெருவட சேவல் நிறைய விட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் செலவு நிறைய ஆச்சுன்னு வேற சொல்றீங்க. நீங்க வந்து செய்யறவங்களை கூட்டிட்டு வந்து இங்கேயே செஞ்சிட்டீங்களா?
0: நாங்களே எங்க சொந்தக்காரரே ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாருங்க, அவர் கூட்டிட்டு வந்து அவரே அறுத்தால கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. எங்க பெரியமா நடுமகனுடைய சம்சாரத்தோட மாமனுங்க, அவரு அறுக்கிற மிஷின் வச்சிருக்கிறாருங்க, அறுத்து அவரே கம்பி போட்டு கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. வேறவங்களை கூப்பிட்டு அதுக்கு தனியா கூலி கொடுக்கணுங்க. இது கம்பிக்கு மட்டும்தான் எங்களுக்கு காசுங்க, 2,500 ரூபா ஒரு கட்டுக்குங்க வாங்கிட்டு வந்து. இதெல்லாம் சாவல் நல்ல முளைக்கு பெருசாச்சுன்னா ஒரு சாவல் 7 ரூபா 8 ரூபா 5 ரூபா குறையாம போகுங்க.
1: என்ன சேவலுங்கண்ணா இது? ஒன்று வந்து புள்ளி புள்ளியா இருக்குது, ஒன்று சுத்த வெள்ளையா இருக்குது, இது என்ன ரகம்?
0: இது வெள்ளைக்கால் கூவத்தாடி சாவலுங்க, அது வந்து பச்சைக்கால் மயிலுங்க. அந்த கீரி வந்துங்க வெள்ளைக்கால் கீரிங்க, அது இன்னொன்று வந்து சில்வர்கால் காகமுங்க. இதெல்லாம் பல இது இருக்குதுங்க, பொன்றோ எல்லா சாவலும் இருக்குதுங்க எங்கிட்ட. அது வேணா யார் வேணாலுங்க வந்து இப்பாகாதுங்க, நோம்பி டயத்துக்கு வருவாங்க சாவல்களுக்கெல்லாம், அதுக்கு தான் கட்டி வச்சிருக்குதுங்க. இன்னும் சாவலுக்கு வாங்குறது தானுங்க, வளர்த்துவேன் கோழியில முன்னேறணும்னு நமக்கு ஒரு ஆசைங்க. கோழியை வச்சு அரைச்சி முன்னேறி இருக்கிறாங்களான்னு நான் பேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தனுங்க. 2 கோழியை வச்சு நீ என்ன பண்ணுவேன், ஒரு சாவலையும் 2 கோழியும் வச்சுனே 1 லட்சம் ரூபா சம்பாரிச்சு காட்டுறேன் 3 மாசத்துலேன்னு ஒரு சவால் விட்டாராமாங்க. அதே மாதிரி சம்பாரிச்சு காட்டினாராமா, நானும் கோழி சாவல் விற்று என் மகனுக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன்.
1: நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, கோழிலையும் நல்ல வருமானம் பார்த்து சொந்த வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய ஆசையா இருக்குதுங்க.
0: சாவலுக்கு வளர்த்தி அதுகளை வித்தே ஒரு சின்ன வீடாவது என் மகனுக்கு வாங்குவோம் நான், அதுக்கு உண்டான அளவுக்கு. அதுக்கு தான் கோழியை வளர்த்துறனுங்க, எம்மோட ஆசை அதுதானுங்க. நம்மட உயிர் இருக்கையிலேயே வீடு கட்டியாகணும் பையங்களுக்கு. அவையெல்லாம் சைட்டில் வாங்கணுங்கிறாங்க, நான் வந்து கிராமத்துலயாவது அளவா இந்த ஸ்கோலி

மாடு எல்லாம் வளர்த்திங்க, ஆடு குட்டி எல்லாம் அதுகளை வச்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு ஏதாவது அது மிச்சம் அதோட ஏதோ கொஞ்சம் போட்டு கிடைச்சதுன்னா வாங்கி அதுகளுக்கு நாங்கள் அப்பாவும் அம்மாவும் உயிரோடு இருக்கலையே அது சொந்த வீட்டில் போய் சொந்த இடத்துல இருக்கேன்னு அதுதான் எங்கள் ஆசைங்க. அப்புறம் என் பிள்ளையும் நல்லா வச்சுருக்கோனுங்க, என் பிள்ளை கண்கலங்காமல் பார்த்துக்கோணும் நான். எனக்கு ஒரே பொண்ணுங்க, எனக்கு பொண்ணுனா உயிர், அவ்வளோ விதுங்க. அதே மாதிரி என்ற புள்ள பையங்களா என்ற பையனுடைய குழந்த பிள்ளையா அதுகளுக்கு ஏதாவதுன்னா எந்த சாமி வேணாலும் கும்பிடுவேன், எத்தனை அடி அழகு வேணாலும் போடுவேன் அதுகளுக்காக. என்னங்க இப்பவும் கூட என்ற கண்ணில் தண்ணி வருங்க அதுகளுக்கு ஏதாவதுன்னா, அதுகளுக்காகத்தான் என்ற உயிர் வாழ்றதே. என்ற குழந்தைகளுக்கு என்ற பிள்ளைக்கு என் சம்சாரத்துக்கு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே எங்கள் யாரையுமே நான் பிறத்தையா நினைக்கிறது இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் போடுவேனுங்க, அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். ஆத்தா கொடுத்துருக்குறாளுங்க எனக்கு அந்த சோளக்கல் மாதிரியாத்தா. நான் அதுதான் அவளுக்கு எதிர்பாராமல் 16 கால் அடி வேணாலும் போடுவேன், 20 கால் அடி அழகு வேணாலும் அவளுக்கு போட்டு வருவேனுங்க. அவள் வள்ளிக்கூடத்தை இதுங்குது, ஒரு மாடு கண்ணு ஆடு குட்டி எல்லாமே அந்த தாயால்.

0: நான் போடுவனுங்க. அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். ஆத்தா கொடுத்துருக்குறாளுங்க எனக்கு அந்த சோளக்கல் மாதிரியாத்தா. நான் அதுதான் அவளுக்கு எதிர்பாராம 16 கால் அடி வேணாலும் போடுவேன், 20 கால் அடி அழகு வேணாலும் அவளுக்கு போட்டு வருவனுங்க. வள்ளிக்கூடத்தை இதுங்குது. ஒரு மாடு கண்ணு ஆடு குட்டி எல்லாமே அந்த தாயால வந்ததுங்க. என்ற குலதெய்வ கருப்புசாமிங்க அந்த தாயை நினைச்சுதான் நான் எல்லாத்தையுமே கும்பிடுவேங்க. ஆனா நான் கும்பிடுறது வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானவன் அந்த பரம்பொருளாகப்பட்ட பரமேஸ்வரனை தான் நான் முதல் கும்பிடுவனுங்க. அவனோட உத்தராசந்தே என்ற கழுத்தில் இருக்குதுங்க. அவனுக்கு அடுத்தபடியா எல்லா சாமியும். என் தாய் இல்லாம நான் என்னைக்கு இல்லைங்க. அவளுடைய கதையை அடுத்தபடியா நான் சொல்றேனுங்க. நான் அவளுக்கு எப்படி வேண்டுனேன், எனக்கு என்னென்ன பண்ணுனா, என்ற குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறா, என்ற சம்சாரத்துக்கு எல்லாருக்குமே நான் வேணும்னா அவ என்ன கொடுத்துருக்கிறான்னு அந்த உண்மையை நான் சொல்றேனுங்க.
1: கவலைப்படாதீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு கண் கலங்கிட்டீங்க. உங்களுக்கு உங்க மனசார நினைக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுது. அதே மாதிரி நீங்களும் நிறைய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதற்கு நல்ல உறுதுணையா இருக்கிறாங்க. உங்களுடைய பசங்களும் நல்லா வேலை செஞ்சு உங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நீங்க இந்த சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமா. இந்த கோழியில வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க பசங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய ஆசை. அது கட்டாயமா நிறைவேறணும் அப்படின்னு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி உங்களை வாழ்த்துதுங்க. ஆகாசவாணி FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இதில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்க இந்த கோழி வளர்த்துறது மாடு வளர்த்துறது மட்டும் இல்லாம இந்த தடுக்கு பண்றது சொன்னீங்க, அப்புறம் இந்த சீமார் ஒடிக்கிறது சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
0: தடுக்கு வந்துங்க எங்க பொம்பளைதான் எல்லாம் ஓலை வெட்டிட்டு வந்து கிழிச்சு குழியில் போட்டு தண்ணி தொட்டி குழி கட்டி கொடுப்பாங்க. இல்ல அது இல்லைங்க, இல்ல நம்ம வந்து அப்போ 30 ரூபாய்ங்க மரம் ஒண்ணு குத்தகைங்க, அப்புறம் தொட்டி குழி கட்டிங்க, இல்லைன்னா மண்ணிலேயே குழி வெட்டிக்கிறதுங்க. பொம்பளைதான் தடுக்கு எல்லாம் ஓலை கிழிச்சிட்டு வந்து போடுமுங்க, 2 செமைக்கு போட்டுருமுங்க. அப்புறம் மத்தியான நேரம் குழந்தைய எடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ஓலைகள் வெட்டி போட்டால் நான் சீமார் உரிப்பணுங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சங்க உரிச்சிட்டுங்க அப்படியே கொண்டு போய் செஞ்சேரி மலையில் தான் சீமார் அப்போ கொண்டு போய் போடணுங்க. அப்போ சைக்கிள் தான் வச்சிருந்தேனுங்க, கொண்டு போய் கட்டிட்டு போய் போட்டு அப்போ வெள்ள என்னங்க 50 வயசா 60 வயசா தானுங்க கிலோ. அதை போட்டு அதை வச்சு தான் நாங்கள் புலப்பத்தனம் நடத்திட்டு இருந்தோம்ங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் 3 மணிக்கு உட்காந்துருந்தாங்க, 3 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு செம தடுக்கு பின்னுவனுங்க. 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு செம பண்ணுவனுங்க. தினம் 2 செம பின்னாங்க 150 ரூபாய்க்கு ஒரு செம தடுக்கப்போ அண்ணத்த ரேட்டுங்க. பின்னிங்க எப்படியுமே ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா யாரோ ஒருத்தர் வருவாங்க தடுக்கு வேணும்னு, ஒரு 1000 1500 இப்படி கேட்பாங்க. ஒட்டுக்கா பின்னி கொடுக்கணுங்க 700 200 100 50 25 தடுக்கு இப்படி வந்து கேட்பாங்க. எல்லாம் பின்னி பின்னி கொடுத்துட்டு தோப்பு மட்டையை எடுத்து போட்டு ஓலை சுத்தம் பண்ணிட்டுங்க. பொம்பளைக்கு அதுதான் முக்கால் வேலைங்க. நானெல்லாம் அதுக்கு போக மாட்டேங்க. நான் இந்த தடுக்கு பண்றது சீமாரி கிழிக்கிறதோட சரிங்க. பொம்பளையே ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. பொம்பளை கூட கஷ்டப்படாமல் இருந்திருந்தா நாங்கள் இந்த அளவுக்கு வரவே முடியாதுங்க. காய் உடச்சி வைக்கிறது நான் உடச்சி கொடுப்பணுங்க. காய் உரிச்சிட்டு பொம்பளை செமந்து கொண்டு போய் களத்தில் அடுக்குமுங்க, அடிக்கிங்க. தோண்டும் போது 2 பேரும் போய் தோண்டுவோமுங்க உட்காந்து. காய் தோண்டி அதைய சல்பூர் வைக்கிறது கூட சேர்ந்து பாய் போடுறது அப்போவெல்லாம் என்னால் ஓரளவுக்கு முடியுமுங்க, நான் செய்வேனுங்க. அப்புறம் பெரிய பையன் தொட்டி சமைப்பானுங்க, கூட நேரக்கா போட்டு வச்சாலும் வச்சு அப்படியே நின்றுட்டு நான் பேசிட்டு இருப்பானுங்க பெரிய பையன். அவன் தொட்டி சமைப்பானுங்க. அப்பா நடுப்பையன் காய் உரிச்சு கொடுப்பானுங்க, 500 காய் 1000 காய் உரிப்பானுங்க டெய்லி முதல் ஆதி பஸ்ட்லிங்க. அப்புறம் 2வது 2 வண்டி 2.5 வண்டி 2 பையங்களுமே 2.5 உரிப்பாங்க, சின்ன பையனுமே நடுப்பயனுமுங்க உரிச்சு கொடுப்பாங்க. தெக்கால் பட்டறைக்கு வந்த கடைசியில் அந்த சீமா தொழில் தடுக்கு பின்னுறதை விட்ட உடனே நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்தோமுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீமாரி தான் நாங்கள் உரிச்சிட்டு இருந்தோம்ங்க. சீமாரி இது வரைக்கும் உரிச்சனுங்க, இது வரைக்கும் உரிக்காமல் இருக்கலீங்க. இந்த சோலர் வழி வர வரைக்கும் எப்படியுமே வாரத்தில் குறைஞ்சது ஒரு 1500 ரூபாய்க்கு சீமாரி போடுவனுங்க. அது ஏதோ ஒரு செலவை தாட்டிட்டு போயிட்டு இருந்ததுங்க. இப்போ நமக்கு இந்த தோல் வழி வந்த கடைசியிலீங்க சீமாரி உரிக்க வேண்டான்ட்டாங்க, எதுவுமே வண்டியே ஓட்டக்கூடாதுட்டாங்க, எந்த வேலையை செய்யறதுக்கு வழி இல்லாமல் போச்சுங்க.
1: இந்த சீமாரை பொறுத்த அளவுக்குங்க சாதா மாறு நைஸ் மாறுங்கிறாங்க, அது எப்படி வேறுபடுத்துறதுங்கண்ணா?
0: சாதா மாறுங்கிறது வந்துங்க ஓலை கொஞ்சம் இருக்குங்க, ஒரே தடவையில தான் போதுங்க. நைஸ் மாறுங்கிறது சுத்தமாக கிளிக்கணுங்க, அது ஒரு துணி ஓலை இல்லாமல் கிளிக்கணுங்க. நானெல்லாம் கிளிக்கிறது வந்துங்க ஓலையே இருக்காதுங்க. பல பேர் கிளிக்கிறது பாதி ஓலையோடவே நைஸ் மாறுன்னு போட்டுருவாங்க. நான் நைஸ் மாறு கிளிக்கிறது வந்துங்க அப்படியே நொகு நொகு நொகுன்னு இருக்குமுங்க சீமாருங்க. அப்படி கிளிப்புனுங்க.

0: ஆனா மீறி கிழிச்சா ஒரு 5 கிலோ தான் டெய்லி கிழிப்புறங்க. 5 கிலோனா இத்த சோடு புடிதா இருக்குங்க, 5 கிலோ வருங்க,
1: சுத்தமா இருக்கும்,
0: அவ்வளவு சுத்தமா கிழிச்சு வைப்பனுங்க. எங்க அப்பாவும் அதே மாதிரிதான் கிழிச்சிட்டு இருந்தாருங்க. சீமார் ஊருக்கு சொன்ன தடுக்கு பின்னால் அப்படித்தான் அத்தானால தடுக்கு பின்னுவாருங்க அப்பா, அதே மாதிரிதானுங்க என்ற பழக்கம்.
1: எந்த தொழில் செஞ்சாலுமே உங்களுடைய பெற்றோர்கள் மாதிரி சுத்தமா இருக்கணுங்கிறது உங்களோட ஆசை.
0: ஆமாங்க, அப்படித்தான் நான் தொழில் செஞ்சிட்டு இருக்கேனுங்க. இப்ப தடுக்கு பின்றதை எல்லாம் விட்டுட்டுங்க, தடுக்கெல்லாம் பின்ன முடியாதுங்க, இந்த கை வழினால பின்றது கஷ்டமுங்க. அப்புறம் பொம்பளை ஒரு ஆள்னால எது முடியாதுங்க, பையங்களுக்கு செய்யணும், மாடுகனு பார்க்கணும், கோழி குஞ்சு பார்க்கணும், ஆடு குட்டியெல்லாம் பில்லுக்கு போகணும், நான் வண்டியில் கூட்டிட்டு போகணுங்க, பொம்பளை பில்லு இருக்க எடுத்துட்டு வருவா, தலை தான் பிடிங்கிட்டு வரக்கு எல்லாம் போறதாச்சுங்களா. அப்புறம் அது முடிஞ்சா வீட்டுல பார்ப்பாங்க. அப்புறம் நான் தண்ணி வண்ணிக்கு ஒரு நாள் நட போவேன், இப்ப பையங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பனுங்க. இதெல்லாம் நம்ம வேலை. அதுக்கு இப்ப பையங்க என்னைய அதிகமா விடுறது இல்லைங்க, சின்ன பையன் எதுக்கு விட மாட்டானுங்க, வெளியே போனா சத்தம் போடுவானுங்க, கை வலியோட போகாதீனுங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க, வீடு உண்டு நான் உண்டு, எதே தேங்காய் உடச்சு வச்சாங்கன்னா பருப்பு கொண்டு போறானே கூட போகணுங்க, காயங்காய்ச்சி இருந்தா பார்த்து எடுத்துட்டு வர போகணுங்க, அவ்வளவுதான் என்ற தொழிலுங்க.
1: நீங்களும் உங்களோட மனைவியும் ஒரு நாளைக்கு நல்லா தடுக்கு பண்ணீங்கன்னா எத்தனை சமயம் பண்ணலாமுங்க? ஒரு சமைக்கு எத்தனை தடுக்கு இருக்குங்கண்ணா?
0: 25 தடுக்குங்க ஒரு செமை. நானே என்ற சம்சாரம் பின்னுற போதுங்க 25 தடுக்கு வச்சு ஒரு செமை கட்டுவோங்க. ரெண்டு பேர் நல்ல முறைக்கு பின்னாங்க, 8 செமை தடுக்கு பின்னிடுவோங்க, 8 செமை பின்னுவோங்க ஃபர்ஸ்ட்ல. இப்போ இடையில எல்லாம் பின்னுறது வந்துங்க, ஒரு 5 செமையும் பின்னா 4 செமையும் பின்னுவோங்க. ஃபர்ஸ்டெல்லாம் 8 செமை தடுக்கு ரெண்டு பேர் பின்னுவோங்க. அப்போவெல்லாம் வந்துங்க தடுக்காங்க பந்தல்காங்க வந்து எடுத்துக்குவாங்க, பந்தல் போடுறவங்க. அதனால அப்போவெல்லாம் சொன்னாங்கன்னா தொடர்ந்தெல்லாம் பின்ன மாட்டோம்ங்க, அந்த தடுக்கு வேணும்னு சொன்னா தான் நாங்கள் பின்னுவோம்ங்க. சும்மா பின்னி வச்சுட்டு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமில்லைங்க, அவி வந்து சொல்லிட்டு ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னா இத்தனை செவம் வேணும்ங்க, அப்புறம் தான் பின்னுவோம். 8 செவம் பின்னுவோம்ங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு, நல்ல முறைக்கு வெடியால் இருந்து பொழுதுக்கு பின்னணும்னா, அவ்வளோதானுங்க தடுக்கு பின்ற வேலையெல்லாம். சீமார் ரெண்டு பேர் ஆனால் முதல்ல எல்லாம் உரிச்சோம்னாங்க 110 கிலோவுக்கு கிட்டத்தட்ட உரிப்புங்க ரெண்டு பேர். பொம்பளை ஓலை வெட்டி போட்டு நான் தான் ஜெய்மாரி உரிப்பணுங்க. சைக்கிளில் வச்சா நம்ம இப்போ முன்னாடி ஒரு ஆள் அமுத்தி பிடிக்க முடியாதுங்க, மேட்லியெல்லாம் ஏற்ற முடியாதுங்க, 60 வயசாவுக்கு விற்குங்க. அப்போ அதை கொண்டு போய் ஒரு நாளைக்கு போட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு 3 பேருக்கு சாப்பாடுங்க. பெரிய மகன் தான் இப்போ இருக்கிறானுங்க, 3 பேருக்கு அதுதான் வாரத்துக்கு சாப்பாடுங்க. அப்புறம் தடுக்கே தான் பின்னுவனுங்க நான். அப்போ பொம்பளைக்கு தடுக்கெல்லாம் பின்ன தெரியாதுங்க, சீமாரும் உரிக்கு தெரியாதுங்க. வேலைக்கு ராட்டைக்கு போயிட்டு இருந்ததாச்சுங்களா, அதனால சீமாரெல்லாம் உரிக்கு தெரியாதுங்க பொம்பளைக்கு.
1: அப்புறம் எப்படி பழக்க விட்டீங்க?
0: அப்புறம் நான் உரிக்கிறத பார்த்து பார்த்து பழகிங்க. அப்புறம் தடுக்கு ஒன்றுக்கு ரெண்டா பின்னி பின்னிங்க, அப்புறம் சின்ன சின்ன தடுக்குகள் பின்னி பார்க்குங்க, பின்னி பார்த்து அப்படியே பழகிருச்சுங்க, பின்னி பழகிருச்சுங்க. இப்போ அது கூட என்னால் பின்ன முடியாதுங்க, அந்த அளவுக்கு பழகிருச்சுங்க,
1: அந்த அளவுக்கு ஸ்பீடாயிருச்சுங்க அக்கா. அண்ணா இந்த தடுக்கு ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கண்ணா, மரத்தில் மேலேருந்து கீழே ஓலை விழுங்கும் போது ரெண்டா உடஞ்சிருதுங்க, அதை ஒட்ட வச்சா தான் நம்மளுக்கு தடுக்கு நீளம் வருது, அது எப்படிங்கண்ணா ஒட்ட வைப்பீங்க?
0: அதாவது வந்து நாங்கள் பின்ற தடுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல 7 முளம் அளந்தா 7 முளம் வருமுங்க, இப்போ 2வது பின்னது 5 முளமுங்க. அதுக்கு என்ன, நாங்கள் ஒரே தடுக்கு வந்துங்க 2 ஒட்டு வைக்கிற தடுக்கும் இருக்குதுங்க, 2 ஒட்டு, அதைவே 3 ஒட்டு வைக்கிறதும் இருக்குதுங்க, 5 ஒட்டு வச்சு ஒரு தடுக்கு பின்னுறதும் இருக்குதுங்க. அது அந்தந்த அளவுக்கு வெட்டி போட்டுருவாங்க. ஓலை இப்போ பின்னிங்க, 2 ஓலை விட்டு அதை எடுத்து இது மேலே வச்சா அந்த 2 ஓலை ஒரு ஓலை விட்டு ஒரு ஓலை சேர்த்து முறிச்சு அதில் சேர்த்திக்கலாங்க, மட்டையோட சேர்த்திங்க, அந்த இடத்துக்கு மட்டையை லேசாக சீவிடுவோனுங்க. சீவி வச்சு ஓலைக்கு ஓலை மெம்மேல வச்சுங்க. இப்போ எப்படி நாங்கள் இப்படி வைக்கணும் ஓலை, அந்த ஓலையும் இந்த ஓலையும் 2 ஓலை விட்டுறது ஓடிக்காம, அந்த 2 ஓலை மேலே அது 2 ஓலை இது 2 ஓலை வச்சு ஒரு ஓலை விட்டுட்டு இந்த ஓலை இந்த பக்கம் இருக்கிற 2 ஓலையும் ஒட்டுக்கா ஒடிச்சு போட்டோம்னா ஒட்டு சேர்ந்துக்குங்க, அது பின்னல் வரும்போது ஒட்டிக்கு. அந்த மாதிரி தான் 5 ஒட்டு வச்சும் பின்னுவோங்க ஒரே தடுக்கு. ஆனால் என்னங்க அது கொஞ்சம் வளகி உள்ளே வச்சு கட்டினோம்னா காஞ்சுன்னா நேராய்க்கு நல்லா எவ்வளவு விரிக்கு பின்றமோ அந்த அளவுக்கு வளையாம இருக்கு.
1: நீங்க தடுக்கு பின்னும் போதுங்கன்னா ஓலையை வெட்டி தடுக்கா பின்னிடுறீங்க, அடிமட்டை இருக்கும், தோட்டத்துக்காரங்களுக்கு அதெல்லாம் அடிக்க கொடுக்கணுங்களா?
0: அடிக்கிடுவானுங்க, அடிக்கிட்டு தான் நம்ம ஓலையை எடுக்க முடியும். மட்டையை தோப்புக்காரருக்கு அடிக்க விட்டுருவானுங்க, நம்மளுக்கு விட்டுருந்தாங்கன்னா நம்ம வித்துக்கலாங்க அடிக்கு. அப்புறம் அது இல்லாம அதில் கழிவாடு உலகிறது சீமார் உரிச்சுக்குவோமுங்க. நம்மளுக்குன்னு விட்டுட்டாங்கன்னா அதை அடிக்க வச்சுங்க, நம்ம எடுத்து வச்சு மட்டையை வண்டிக்காரருக்கு விலைக்கு கொடுத்துடலாங்க. இப்போ எல்லாம் 1 ரூபாய்க்கு போகுதாட்டு இருக்குதுங்க. முதல்ல அது என்னங்க, 4 நாய் 8 நாவுக்கு விற்றுதுங்க. பாலை வண்ணாடையெல்லாம் பொறுக்கிங்க, எல்லாமே தீ வச்சு தோப்பு சுத்தம் பண்ணி கொடுக்கணுங்க தோப்புன்னு பார்த்தா.
1: அண்ணா நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒத்துழைப்பு மூலமாக நீங்கள் என்னென்ன தொழில் செஞ்சீங்க, அதில் எந்த அளவுக்கு வருமானம் பார்த்தீங்க, உங்களுடைய மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அனுபவத்தை எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குதுங்க. நன்றி, வணக்கங்கண்ணா.
0: நான் இது

0: அதுக்கு என்னென்ன தொழில் செஞ்சேன்னா அதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, நான் அதை சொன்னுங்க. தேங்காய் உடைக்கிறது, சீமார் உடைக்கிறது, தடுக்கு பின்னுறது, மரம் ஏறினது, எல்லா தொழிலும் சொன்னனுங்க. கோழி வளர்த்துறது, மாடு கன்று, எல்லா இதையும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்கிறது இருக்குதுங்க. சாமிகளை பற்றி சொல்லுவேன்னா, விரும்புகிற சாமிகளை பற்றி அது இன்னொரு இதில் சொல்கிறேனுங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் எங்கள் சொந்த பந்தங்க எல்லாருமே கேட்குற அளவுக்கு நீங்கள் போட்டு எல்லோரும் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ற தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, எங்ககிட்டயெல்லாம் சொல்ல முட்டிங்களே கேட்குறக்குன்னு. அங்கெல்லாம் கேட்டுட்டு வடவுதூரில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணதுக்கு கோயம்புத்தூர் வானொலிக்கு நன்றிங்க. வணக்கம்.
1: இதுவரை தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, வணக்கம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
6: தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.

0: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,700

0: அங்கு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: இனி கேட்கலாம் கிராமபோனும் 103 FM Rainbow 103 ல. இன்னைக்கு உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. உங்களுக்கு விருப்பமான 1950 to 69 வரைக்கும் வெளிவந்த விருப்ப பாடல்களை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில. வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம், இல்லைனா கால் பண்ணியும் கேட்கலாம். 04222316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். முதல் நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
4: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
3: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: ஊட்டி வரை உறவுல இருந்து மேடம், அங்கே மாலை மயக்கம் பாடல் மேடம்.
3: ஓகே, அருமையான பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்டு பயன்பெறுங்கள். கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில என்னோட விருப்ப பாடலு கேட்கறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருமலை பூண்டி தங்கவேல் பேசுறீங்க.
0: திருமலை பூண்டிங்களா?
1: திருமுகை.
0: திருமுகைங்களா? ஓகே ஓகே. என்ன பாடல் வேணுங்க?
1: அக்கரைப்பட்டி மகராசி பாடல் இல்லையா, மனப்பாறை மாடு கட்டி வாய் வர ஏறு போடு, அந்த பாடு
0: பாடல் வர்றது கேளுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874411.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
6: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மூணு மணி 15 நிமிஷம் நம்ம கேட்டு இருக்கோம் கிராம போனும் 103 மற்றும் நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கோயம்புத்தூர்ல இருந்து சுரேந்தர் மேடம்.
1: சுரேந்தர், என்ன பாடல் வேணுங்க?
2: பட்டி காலா பட்டம் அந்த பாட்டு போடுங்க.
1: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: ஆளுங்கட்டா லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல.

0: இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: அவங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்றதுக்காக ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: மல்லகண்டம் பாடையும் ஆரிச்சானிங்.
2: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அடிமை பெண் என்ற படத்திலிருந்து ஜெயலலிதா பாடிய அம்மா என்றால் அன்பு.
2: ஓகே,
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

Rumi, Sama Dora. இதுவரை ரசித்தது கிராமபோனும் நூத்திமோனும். இனி கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 3:30.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி

0: செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: FM Rainbow 103 இது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அஜய் மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: மயக்கும் மாலையில ரசித்த முதல் பாடல் மீரா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடியது பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் ஒருவர் வாழும் மாலையம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் பொன்னடியான். பாடலை கேட்பதற்கு முன்னொரு சிறு விளம்பர இடைவேளை.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.

0: மயக்கும் அறையில் ரசித்த இந்த பாடல் ராஜா தி ரோஜா கிளி திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். தொடரும் பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். அதற்கு முன்னொரு சிறு விளம்பர இடைவேளை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நாலு மணி 26 நிமிஷம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மயக்கும் மாலை அழகான 80s பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 5 மணிக்கு சித்திரச்சி வானம் நிகழ்ச்சியில இளைஞர்கள் நிர்வாக திறமையை வளர்த்து

ரசித்த இந்த அழகான பாடல் கனம் கோர்ட்டார் அவர்களே திரைப்படத்திற்காக தேவேந்திரன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சொல்லத் துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக இளையராஜா, இசையில் மனு பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன். அருமையான பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: ஆஹா ஹா, என்ன ஒரு அருமையான பாடல் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாடல்களாக தான் இன்றைக்கும் நம்ம மயக்கு மாலை நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு. ரசிச்சிருக்கீங்க தானே?
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: நாலு 4:38 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு மயக்கும் மாலை. தொடரும் பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

தேவேந்திரன் இசையில் வேதம் புதிது. திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்கும் மாலையில் தொடரும் பாடல் நிலவு சுடுவதில்லை. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜெயோசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.

0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: மயக்கும் மாலை நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையில் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் ESN ரவி.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீச்சிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். அஞ்சு மணி மூணு நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரை செவ்வானம் 5 to 6 அப்படின்னு வரும்போது நிறைய நிறைய இன்ஸ்பைரிங்கான நிறைய என்ன சொல்றது எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்கள நிறைய பேசுவோம். குறிப்பா அந்த அனுபவ கருத்துக்கள் அப்படின்றது வந்து நிறைய தலைமுறைக்கு அது யூஸ் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நிர்வாக மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இன்னைக்கு இளைஞர்கள் அதை வந்து எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற முறையை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இருக்கிறாரு ஜெனரல் மேனேஜர் பாலாஜி கண்ணன். சோ குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங்,
0: எப்படி இருக்கீங்க? ஓகே, ரைட். சோ நம்மளுடைய எஃப்எம்க்கு வருகை தந்திருக்கீங்க. ஒரு நிர்வாக மேலாண்மை பத்தி சொல்ல போறோம். நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமா அதை வந்து கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய டிராவல் எப்படி இருந்தது? முதல்ல இதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க?
1: ஒரு சாதாரண டிப்ளமா முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மை கேரியர். ஒரு சாதாரணமான ஒரு டிவிஎஸ் ரப்பர்ங்கிற ஒரு கம்பெனியில ஒரு அதாவது JET சொல்லுவாங்க அப்போ, ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ட்ரெயினியா தான் வேலையை ஆரம்பிச்சேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எதை செஞ்சாலும் முழு இன்வால்மெண்ட்டோட நான் செய்வேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்ன இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஆழித்தனமாக நம்புவேன். அப்படின்னா நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து நம்மளை எப்பயுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுகளோட உதாரணத்தை பார்க்கலாம். நானும் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது எப்பயுமே 2x ஆன ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 இயர்ஸில் வந்து என்னை டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மொழி தெரியாது, பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே நான் போனேன். அங்கே போய் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான். ஸோ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், வேறு வழி கிடையாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். ஸோ 4 பேர் இங்கிலீஷ் சேர்ந்து நின்று பேசி நான் பயப்படுற இடத்துல வேறு வழி இல்லாமல் பேச ஆரம்பித்தேன், கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஹிந்தியும் பேச ஆரம்பித்தேன், கற்றுக்கிட்டேன். ஸோ 5 வருஷம் ஐ சர்வேடு இன் டெல்லி. ஸோ வெளியே வரும்போது ஒரு பஞ்சாபி எப்படி ஹிந்தி பேசுவானோ, ஒரு ஹரியானி எப்படி ஹிந்தி பேசுவானோ, அந்த அளவுக்கு நான் ஹிந்தியை பேச முடிஞ்சது.
0: பாத்தீங்களா?
1: அங்கிருந்து வந்து திரும்ப வந்து சென்னை வந்தேன். சென்னையில வந்து சுந்தர ஃபாசில்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அங்க ஒரு 3 வருஷம், அப்புறம் மேண்டோ இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனியில அங்க ஒரு 6 வருஷம், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல. ஸோ ஒரு 2020ல் வந்து ஒரு மொத்த பிளான்ட்டையும் எடுத்துக்கக்கூடிய பிளான்ட் மேனேஜர், அதாவது பொது நிர்வாக மேலாளராக நான் பதவியோர அடைஞ்சேன். ஸோ அங்கிருந்து வந்து P&L அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னங்கிறத கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு கம்பெனியை பெட்டரான ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் இருந்து இன்னைக்கு வந்து 2026ல் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டேன்.
0: ஸோ கியூட்டில். ஆனால் இது எவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்வேவுக்காக நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் வந்து டே பை டே லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக ஒரு அதுவும் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் நம்ம கோயம்புத்தூர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் சொல்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த மாதிரி தொழில்துறையில் வந்து ரொம்ப ஒரு மேன்மோக்கான ஒரு விஷயத்தை வந்து நகர்த்துட்ருக்கோம். உங்களுடைய பங்களிப்பு அதில் நிறைய இருக்குது அப்படின்போது, இன்னைக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எதெல்லாம் முக்கியத்துவம் கரெக்டாக இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன
1: வரும்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நான் திரும்ப வந்து ஜென்சி ஜென் ஆல்ஃபான் பிளேமிங் மோடில் போகலை. பட் என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பொதுவாக வந்து என்னோட எல்பிஏ வந்து 10 lakhs இருக்கணும், 20 lakhs இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பட் நான் என்ன எப்பயுமே சொல்லுவேன் அப்படின்னா, லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங்கோட ஸ்பெல்லிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், LEARNING. ஸோ நீங்கள் அதை கான்ஸ்டண்ட்டாக கற்றுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த எல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ என்ன இருக்கும்? ஏர்னிங். ஸோ ஏர்னிங் வில் கம் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் லேர்னிங்கை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங் வில் டேக் அனுச்சு ஃபோன். இட் வில் பி அ பை ப்ராடக்ட். அது அதுவாக நடக்கும். நீங்கள் அதுக்காக மெனக்கிடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். நிறைய பேர் வந்து ஃபேஷன் அடாப்டர்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ஜிம்முக்கு போகணும்னா January 1st ஃபீஸை கட்டி ஜிம்முக்கு போயிட்டு 10th அப்புறம் திரும்ப பரோட்டா கடைக்கு போகிற கூட்டத்துக்கு நடுவில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களை ரிசல்ட்டை நோக்கி முன்னேறி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஹிட்லரோட ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். உன்னால் வந்து நடக்க முடியலையா, ஓட முடியலையா, நடந்து போ, நடக்க முடியலையா, தவழ்ந்து போ, தவழ்ந்து முடியா, உருண்டு போ, இலக்கை நோக்கி நீ பயணிக்கிறாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க, வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வசப்படும்.
0: எஸ், நாம நார்மலாக வந்து இதை வந்து நிகழ்ச்சி நிறைவாக வந்து

0: என்ன மாதிரி விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் சொல்றீங்க அப்படின்னா ஏன் முன்னாடி கேட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம கேட்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறது, என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களும் சரி பெற்றோரும் சரி. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்சியா இல்ல, நான் போன உடனே ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணிட்டு வேற ஒரு இதுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. இந்த டிவியேஷன் இருந்துட்டே இருக்கு என்னதுன்னா அவங்களால ஒரு கரெக்டான ஒரு இடத்த வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்றது. உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல வந்து இவ்வளவு டெவலப் பண்ணி ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து இப்போ முன்னாடி வச்சோம். பட் அதுக்கு முன்னாடி பாலாஜி கண்ணன் அப்படின்றவர் எங்க அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணார்?
1: ஸோ ப்ரொஃபஷனலா பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா பாத்தீங்க அப்படின்னா வந்து 2000 வந்து நான் எல்லாருமே இருந்தேன் ஒரு சாதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைல இருந்து தான் வந்தேன்.
0: நேட்டிவ் வந்து உங்களுக்கு இதே தானா சார்?
1: மதுரை. ரோனன் ப்ராட் அப் வந்து மதுரை.
0: ஓகே.
1: ஸோ மதுரையில வந்து எங்க அப்பா வந்து ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளி. ஸோ ஒரு 10x10 ரூம் தான் மொத்த வீடு. ஸோ நான் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் லோயர் மிடில் கிளாஸோட வாழ்க்கை தான். ஸோ மூத்த பையன் குட்ஸ் வண்டி கண்டிப்பாக எழுதிக்கிட்டே போகணும் அப்படிங்கும் போது அது சார்ந்த கனவுகள் அது சார்ந்த போராட்டங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி அதே வறுமை அதே மிடில் கிளாஸ் ஒருவேளை காஃபி டீ இதெல்லாமே இருந்தது. பட் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆள் மனசுல உதிச்சுக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா தோத்துறக்கூடாது நம்ம அப்படிங்கிறது மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை நோக்கி பயணப்படும் போது பற்றி பெரிய பெரிய அறிவுலாம் கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய 80s கிட்ஸோட பேரண்ட்ஸுங்கும் போது அவங்களோட படிப்புகள் கம்மி. ஸோ பெருசாக கைட் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் 10th அப்புறம் படிப்பே இல்லைன்னு நினைச்சவனா. டிப்ளமோ ஜாயின் பண்ணி டிப்ளமோ படிச்சு முடிக்கும் போது வாழ்க்கைய பத்தின ஒரு பயம் கேள்வி எல்லாமே வந்தது. வாழ்க்கைய பத்தின பயம் கேள்வி இது எல்லாமே வந்தது. அதை வந்து எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து டிவிஎஸ் ரப்பர் ஒரு 750 சம்பளம் ஒரு 6-7 வந்து இது பத்தாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ டெல்லிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அன்னைக்கு காலகட்டங்களில் டிவிஎஸ் ரப்பர்ல டெல்லி போறது பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நம்ம போவோம் ஏன்னா பேச்சுலர் ஒண்ணுமே கிடையாதுன்னு. எங்க குடும்பம் வந்து அதிகபட்சம் வந்து
0: நீங்க அந்த பனிஷ்மெண்ட்ட பாப்பீங்க இந்த பக்கம் ஏன் பையன் டெல்லிக்கு போறான் தெரியுமா?
1: இல்ல அம்மாக்கு வந்து பயம் ஏன்னா அப்படின்னா எங்க குடும்பம் வந்து மதுரையே தாண்டினது கிடையாது. அதிகபட்சம் எங்களோட டூர் வந்து புதுக்கோட்டை மதுரை தான். ஏன்னா புதுக்கோட்டை அம்மா ஊரு அப்பா ஊர் மதுரை அவ்வளவுதான். ஸோ அவங்க வந்து சென்னையே வந்தது கிடையாது. ஸோ ஆல் ஆஃப் அடன் டெல்லிங்கும் போது நீங்க 1999 நினைச்சு பாருங்க. ஃபார் தெம் வந்து குண்டு வெடிக்கிற ஊரு தம்பி போகாது அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு டிப்பிக்கலா பாத்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு படத்துல ஒரு சீன் வரும். சிம்பு வந்து இறங்கி பேக் எடுத்துட்டு அந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல போவாரு. அது பார்க்கமா எனக்கு ஏன்னா ஹிந்தி
0: தெரியாது
1: நம்மள பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பட் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா தோத்துறக்கூடாதுரா. நிறைய அப்பாவுக்கு அப்பா வந்து நிறைய அவமானப்பட்டிருக்காரு. அவமானம்ங்கிறது நான் எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து பணத்துக்காக நின்னது நிறைய அடுத்த வேளை சாப்பாடுக்கு வந்து பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீட் பண்றதுங்கிறத ஒரு பெயின் இருக்குல்ல அது எந்த தகப்பனும் வந்துடக்கூடாது. அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். எங்க அம்மா வந்து நாளைக்கு காசு இல்லைங்க அப்படிம்பாங்க. ஸோ ஒரு 20 கைமாத்து வாங்கிட்டு வருவாரு. ஸோ சாதாரணமா அது வந்துடாது இல்ல. 20 வந்து இன்னைக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத காசு. அன்னைக்கு அந்த 20 அந்த மனுஷன் எவ்வளவு போராடி இருப்பாரு எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும் போது அது பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால வந்து எங்கேயும் நம்ம தோத்துடக்கூடாது நம்ம எங்கேயும் நின்றக்கூடாது அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு 46 அது இது வரைக்கும் நான் கடன் வாங்கினதே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா தான்டா ஹீரோ அப்படின்னு. எனக்கு அப்பா பெரிய ஹீரோ ஆக்சுவலா. மகாராஜன் இன்ஃபேக்ட் வந்து அந்த அளவு ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 3 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு எல்லாரையும் ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சு அழகு பாக்குறாருங்கிறது அது பெரிய விஷயம்.
0: பெரிய விஷயம்
1: அந்த இடத்துல ஆரம்பிச்சது தான் தோத்துறக்கூடாதுன்னு. ஸோ அங்கிருந்து டெல்லி போனேன்.
0: பாலாஜி கண்ணன் ஜெனரல் மேனேஜர் பிறகு கேளுங்க ரசிங்க.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ

0: அனுப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நமது FM ரெயின்போ 103.3.

காலமின் காதலியஸ் 5:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க. சித்திரை சிவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. வெயிட் வெயிட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேச காத்துட்டு இருக்காரு. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் பாலாஜி கண்ணன் தி ஜென்ரல் மேனேஜர்.

0: சார், ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்துட முடியாது. எஸ்ரி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நிறைய பின்னாடி வந்து அந்த பேஸை கரெக்டாக பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். பட் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு ஏன் கேட்குறோம் அப்படின்றது, நிர்வாக திறமை அப்படிங்கிறது இது பை பர்த்லயே இல்லை வந்து நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா, இல்லை நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதுமே ஒவ்வொரு நிர்வாகமும் அது நடந்துக்கிறது அப்படிங்கிறத வச்சு பண்ணுறதா, இந்த ரெண்டு விஷயம்.
1: ஃபேமிலி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ஐ வில் டெல் ஒன்லி ஒரு 20% தான் இருக்கும்.
0: ஓகே,
1: ஸோ நீங்கள் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் எப்படி மூவ் ஆன் ஆகுறீங்கிறது தான் கீ. ஏன் அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் வில் பி டிஃபர். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது, அது வேற வேற மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும். அகெயின், பீப்புள் ஹேண்ட்லிங் வில் பி த கோர். ஸோ அதனால் இது வந்து சுச்சுவேஷன்ஸ் பேஸ்டு தானே ஒழிய, நமக்கு என்னதான் லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப் காம்பிடென்சி இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் உங்களோட முழுமையான அந்த லீடர்ஷிப் காம்பிடென்சிஸ் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு லீடர்ஷிப் பதிவே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரி. ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்பாத்தி சாப்பிட்றாங்க டெய்லி ஆஃபீஸில். ஸோ மூணு பேரும் சப்பாத்தி எடுத்துகிட்டு வராங்க, மூணு பேரும் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. ஸோ மூணு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தால் மொட்டை மாடியிலேருந்து கீழே குச்சிடுவோம், ரொம்ப நாள் சப்பாத்தி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் டிசிஷன் எடுக்கிறாங்க.
0: ஓகே சார்.
1: ஸோ சப்பாத்தி எடுத்துகிட்டு இருந்தால் மூணு பேரும். ஸோ பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்து டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்க்குறாங்க, மூணு பேர் கையிலையும் அதே சப்பாத்தி இருக்கு. ஸோ தே காட் ஷாக்டு. சொன்னது மாதிரி மூணாவது மாடியிலேருந்து கீழே குதிச்சு மூணு பேர் கை கால் உடச்சிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. மொதல் ஆளோட பொண்டாட்டி வந்து, எங்க ஒரு வாரத்தை எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் உப்மா கிண்டி கொடுத்துருப்பேன், இப்போ இதுக்காக போய் காலை வந்து காலை உடச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஆளோட ஒய்ஃப் வந்து, நான் காலையில் உப்மா இது பொங்கல் செஞ்சேன், இட்லி செஞ்சேன், சப்பாத்தி செஞ்சேன், நீ உனக்கு சப்பாத்தி பிடிக்கும்னால தான் சப்பாத்தி கொடுத்தேன், இந்த மாதிரி ஒரு டீல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நான்
0: வேற பொங்கலோ
1: இட்லியோ கொடுத்துருக்க போறேன் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டு பசாம உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாம, என்ன இவ்வளோ நீ பாட்டு கூலாக உட்காந்துருக்கு அப்படின்னு. இந்த மூணாவது ஒய்ஃப் சொல்றாங்க, நீ நடந்தெல்லாம் நான் கேட்டுட்டு தான்மா இருந்தேன், ஆனா என்ன அப்படின்னா உங்க கேஸ்லயாவது நீங்க சமைக்கிறீங்க, இந்த ஆள் கேஸ்ல இந்த ஆள் தான் சமைக்கிறாரு, இவன் ஏன் சப்பாத்தி செஞ்சான்னு. அது மாதிரி நிறைய நேரங்கள்ல ஒரு தலைமை பண்புல இருக்கிற நம்ம எதை முதல்ல மாத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு தப்பான விஷயம் இருக்குன்னு சொல்ற இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வருது, இல்லை உங்களுக்கே அது தப்புன்னு தெரியுது, பட் இருந்தாலும் நான் தலைமை பண்புல இருக்கேன், நான் செய்யறதுதான் சரி அப்படிங்கிறது தலைமை பண்போட இதுவே கிடையாது. தலைமை பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட சரி என்ன தவறு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரியை மிகச்சரியாகவும் தவறை திருத்திக் கொள்வதில் தான் இருக்குது அப்படிங்கிறது நான் ஆழமான முறை. அது வந்து சர்க்கம்ஸ்டான்ஸ் பேஸ்டு, சுச்சுவேஷன் பேஸ்டு, பீப்புள் பேஸ்டு. அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம குரூவ் ஆகிட்டே வருவோம். ஏன் அப்படின்னா, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் பீப்புள்.
0: ஓகே,
1: ஒன்று இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கோட்டு. இன்னொன்று, லீடர்ஷிப் இஸ் அன் ஆர்ட் பட் ஆர்டிஸ்ட் ஆர் லிமிட்டெட்.
0: ஓகே,
1: இது வந்து ஒரு பெரிய கலை, ஆனால் ரொம்ப வெகு சிலர் தான் அந்த தலைமை பண்புக்கு சரியான ஒரு ஃபிட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது.
0: பட் ஆனால் சார், இப்போ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கராக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம கீழே இருக்கிற நீங்கள் சொன்ன பீப்புள் வந்து ரொம்ப டச்சில் இருக்கணும். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட இது இருக்குது, என்ன எல்லாமே டீம் சக்ஸஸ் தான் வந்து உங்களை வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகும். அதை எப்படி நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்க, அவங்க எப்படி நம்மளுடைய இதுதான் கோர், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க அவங்களுக்கு?
1: இதில் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரொம்ப பேஸாக நான் பார்க்குறது என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்கும் அவங்களோட அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: ஓகே,
1: ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தே ஷுட் ஃபீல் தட் யூஆர் பார்ட் ஆஃப் தேம் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய நேரங்கள் இன்றைக்கி இருக்கிற கார்பரேட் லைஃப்பில் வந்து நம்மளோட சபார்டினேட்க்கு மண்டே காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்து ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவார், சார் ஐ எம் நாட் வெல் அப்படின்னு.
0: ஓகே,
1: உடனே நம்ம அப்போ தான் ஆஃபீஸில் வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருப்போம், நம்ம உடனே கே அப்படின்னு போடுவோம் ரொம்ப ஸ்டைலாக. ஸோ இது வந்து நீங்கள் என்ன சிம்பாலிக்காக, பிகாஸ் இந்த ரீட் பிட்வீன் த லைன்ஸ் ஆர் கனெக்டிங் த தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு பார்க்கும்போது இது அவனை கம்ப்ளீட்டாக டிமோட்டிவேட் பண்ணிடும். அதுக்கு பதிலாக வந்து ஓகே, டேக் கேர், ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஆர் டேக் கேர் யுவர் ஹெல்த், எனி சப்போர்ட் அப்படின்னு போடும்போது தே ஃபீல் தட் நாட் ஓன்லி அ பாஸ், இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் மீ அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அவன் ஒரு தப்பு பண்ணிடுறான், ஒரு இடத்துல தோத்துடுறான் அப்படின்னா, நீ சரியில்லை, நீ வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், அவனை எப்படி நம்ம தேத்தி கொண்டு வருது, அவன்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ்ஸை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும், மைனஸை எவ்வளோ தூரம் மிட்டிகேட், கண்டிப்பாக ஜீரோ பண்ண முடியாது, எவ்வளோ தூரம் மிட்டிகேட் பண்ணுறது, இதை வந்து தலைமை பண்பில் இருக்கிறவங்க சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அனித்தனமான ஒரு விஷயம். கங்குலி வந்து அழகாக ஒரு புக்கில் அவரோட பயோகிராஃபியில் சொல்லியிருப்பார்,

0: ராபிட், ஐ ஹாவ் யுவராஜ். ராபிட் வந்து எவ்வளோ தூரம் பிரின்சிபலான ஆள்னா, 7 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு கரெக்டாக படுக்க போயிடுவார் புக்கை படிச்சுட்டு. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நெட்ஸ் இருக்குது அப்படின்னா, நெட் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா. யுவராஜ் வந்து 7 மணிக்கு பப்புக்கு போய் பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு 11:30 மணிக்கு தான் வருவார். ஸோ ஐ நீட் நாட் டு ஃபாலோ ட்ராவிட், பட் நான் சோரேறி குதிச்சு நானும் யுவராஜோட பப்புக்கு போய் அவர் கூட கொஞ்சம் நேரம் ஆடிட்டு திரும்ப அவரை நான் வந்து கூட்டிகிட்டு வந்து அட்லீஸ்ட் 10:30க்காவது நான் அவரை படுக்க வைப்பேன் அப்படின்னா தான் அடுத்த நாள் காலையில் ஐ கேன் ஏபிள் டு மேக் இம் டு த நெட்ஸ். ஆனால் என்னோட டீமில் டிஃபென்ஸ் ஆடுற டிராவிட்டும் வேணும், அடிச்சாடுற யுவராஜும் வேணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நம்மளோட டீமில் யுவராஜும் இருப்பாங்க, டிராவிட்டும் இருப்பாங்க. நம்ம யுவராஜை மாற்றது சொல்கிறதோ டிராவிட்டை மாற்றது சொல்கிறதோ நம்ம ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் கங்குலியாக மாறணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா யுவராஜ் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கி கொடுப்பார், டிராவிட் மேன் ஆஃப் த சீரீஸும் வாங்கி கொடுப்பார். இதுதான் என்னோட பதிவு.
1: எஸ், ஆனால் சொல்கிற குட்டி குட்டியான கதைகளும் குட்டி குட்டியான ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பாக்ட் கொடுக்குது சார். பட் இதெல்லாம் ரியல் டைமில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு இடத்துல ரீச் பண்ணிட்டோம், மேபி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருக்கு. இதை நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ், உங்களுக்கு கிடைச்ச லீடர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க? அதுலேருந்து இன்ஸ்பைரான விஷயங்கள் தான் இருக்கா?
0: கண்டிப்பாக வந்து நிறைய இட்ஸ் ஏன்னா இப்போ என்னையை வந்து செதுக்கின எல்லா லீடர்ஸ்க்கும் தான் இந்த கிரெடிட் எல்லாமே போகும். ஏன்னா நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா தருணங்களையும் அவங்க ஒவ்வொரு பாயிண்டில் அதை கைட் பண்ணாங்க. இது இல்லைப்பா, இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல நீ நிறைய நேரத்தில் நானும் தோற்று அழுது உடஞ்சி விழுந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் அது வந்து அதை இன்னும் மேம்படுத்தி, இல்லைப்பா இந்த இடத்துல நீ வந்து இந்த தவறை பண்ணிட்ட அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு, அதனால் தவறப்படாத, இதனால் தோண்டு போகாது, உன்னால் இதை முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற அந்த கை கொடுத்தாலும் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த மாற்றம் வந்து.
1: எஸ் சார், இதில் எனக்கு என்ன ஒரு மாற்று கருத்துன்னா, முன்னாடி இருக்கும்போது அதை கேட்குற பொறுமையாக கேட்கறதோ இல்லை கேட்டதை கரெக்டாக வழி நடத்தி போகிறதோ அப்படின்ற விஷயம் இருந்தது நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஜென்சியோ இல்லை, ஐ மீன் அதை எவ்வளோ குறைச்சி சொல்லக்கூடாது, பட் இப்போ அந்த கேட்குறதும் புரிதலும் அது மாதிரி இருக்கா? ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த இடத்துல நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது போ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
0: இல்லை நான் இதை கொஞ்சம் நான் வேற மாதிரி பாக்குறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் நிறைய ஜென்சிஸோட டீல் பண்றேன், அதே மாதிரி என் பொண்ணுங்க வந்து ரெண்டு பேருமே ஜென் ஆல்ஃபாஸ். ஸோ இப்போ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அட்வைஸ் சொன்னோம் அப்படின்னா அதை நின்று பொறுமையா கேட்கிற இதுல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து 15 செகண்ட் ரீல்ஸ், 15 செகண்ட் தான் நீங்க ரீல்ஸே பாத்தீங்கன்னா 15 செகண்டுக்குள்ள நீங்க முதல் 10 செகண்ட்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்றேன்னா ஸ்வைப் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும்போது அதுக்குள்ள நீங்க அவங்களுக்கு புரியுது, அவங்கள புரிய வைக்கிறது தான் கீ. ஸோ ஏன் அப்படின்னா இது காலத்தோட மாற்றம். இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெம்கால் ஃபோனை எடுத்து சொல்லுப்பா தம்பி எப்படிப்பா இருக்குன்னு ஆரம்பிச்சதுக்கும் இன்னைக்கு வந்து கே மெசேஜ் அனுப்புறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்படிங்கும்போது அந்த 10 செகண்டுக்குள்ள அவங்களுக்கு நீங்க எப்படி அதை சொல்லி புரிய வைக்க போறீங்க தான். இப்போ நிறைய நேரத்தில் நான் என் பொண்ணுங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வீட்டில் என் ஒய்ஃப் ஏதாவது நேரத்தில் சொல்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸில் இதெல்லாம் சொன்னாங்கன்னா, நான் ஒரே வருத்தம் சொல்லுவேன். ஸ்கூலுக்கு நீ எதுக்கு போகிற, படிக்க போகிற, டான்ஸ் கிளாஸ்க்கு எதுக்கு போகிற, டான்ஸ் ஆட போகிற, வீட்டில் டிவி பார்க்கும்போது நீ என்ன இப்போ எதுக்கு பார்க்குற, என்ஜாய் பண்ணிக்க பார்க்குற, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மெசேஜ்.
1: அந்த டைம் அந்த விலையை கரெக்டாக பண்ண போதும்,
0: அவ்வளோ அது கூட நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் அது சொன்னீங்கன்னா திரும்ப நீங்கள் கிரிஞ்ச் ஆகிடுவீங்க, பூமர் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். அங்கே வந்து அந்த அந்த பாஸ் விட்டுருணும். அந்த இடத்துல அந்த பாஸை விட்டுட்டீங்கன்னா அவங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பட் நிறைய நேரத்தில் பீயிங் பூமர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கிரின்ச் ஆகிடுது. அண்ட் தே டோன்ட் லைக் இட், தே செட் ப்ளீஸ்.
1: கொஞ்சம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நல்லது நினச்சி தான் சொல்லுவோம், பட் அது கரெக்டாக போய் சேருதா இல்லையாங்கிறது ஒரு முக்கியமான.
0: இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா, திரும்ப இந்த நீங்கள் நான் ரொம்ப ரிலவெண்ட் பண்ணிக்கிறது இந்த 15 செகண்ட் ரீல் தான். ஸோ நீங்கள் 15 செகண்டுக்கு மேலே அவங்கள்ட்ட நீங்கள் எது பண்ணாலும் மண்டல ஏறாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த 15 செகண்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் கிறிஸ்பாக அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்றீங்கிறது. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரே அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது.
1: இனிமேல் டாஸ்க் அவங்க கிடையாது, நமக்கு
0: நமக்கு தான் டாஸ்க். அதுதான் இல்லை, இப்போ இட்ஸ் மோர் ஆஃப் ஹவு யூ ஆர் கெட்டிங் அடாப்டட் டு த பீப்புள் இஸ் இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப்போட ரொம்ப முக்கியமான குவாலிட்டி அதுதான்.
1: ஓகே,
0: நீங்க கம்ப்ளைண்ட் மோட்ல போனீங்கன்னா, ஏன்னா அதுக்கு தான் நான் அது சொன்னேன், யூ வில் ஹாவ் அ டிராவிட், யூ வில் ஹாவ் டோனி, யூ வில் ஹாவ் யுவராஜ். ஸோ நீங்கள் டிராவிட்டையும் யுவராஜையும் சரியில்லைன்னு சொல்கிறதோ, டிராவிட்டையும் யுவராஜையும் மாற சொல்கிறதோ நீங்கள் நல்ல லீடருக்கான அளவு கிடையாது. ஸோ நீங்கள் யுவராஜுக்கு தகுந்த மாதிரியும் டிராவிட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா யூ வில் பி இந்த லைம் லைட், அவ்வளோதான். ஆர் யூ வில் பி இந்த லீடர்ஷிப்,
1: இந்த ஒன்லைன்ல எல்லாமே அடங்கும் இல்லையா?
0: அவ்வளோதான்.
1: ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய குட்டி குட்டியான ஸ்டோரிஸ்லாம் வச்சிருக்கோம், தொடர்ந்து பேசலாம். 5:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு வச்சிருக்கீங்க. திருச்சோணம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசி பார்த்துட்டு இருக்காரு பாலாஜி கண்ணன், ஜெனரல் மேனேஜர்.

0: 5:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாலாஜி கண்ணன்ட்டு இருக்காரு, தி ஜென்ரல் மேனேஜர். அதாவது இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கோட்டை விட்டுறமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது வரும். ஏதோ ஒரு விஷயத்திலும் சக்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எஸ் ரைட், கோவித் கரெக்ட் வே அப்படின்னு தோணும். பட் சில இடங்கள்ல அந்த மாதிரி டவுன் ஆகும்போது நீங்க அதை எப்படி டேக் ஓவர் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க, நீங்க எடுத்துக்கிட்டீங்க?
1: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஃபெயிலியர்ஸை வந்து ஃபெயிலியர்ஸுமே வந்து ஒன் பார்ட் ஆஃப் ஒன் வே ஆஃப் சக்சஸ் தான், நான் அப்படி தான் பார்ப்பேன். ஸோ நான் எப்படி எடுத்துக்கிட்டேங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி அதை இது பண்ணுறேன்.
0: நிறைய கதை இருக்குன்னு
1: நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் போகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு 10வது ஆளாக போகிறாரு. கேள்வி என்ன அப்படின்னா 8x3 எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு அவர் பதில் அவசரத்தில் பதஷ்டத்தில் 23 சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இவருக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோட, தப்பான கேள்வி ஆன்சர், வேலை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையோட வீட்டில் வந்து உட்காந்து

0: இருக்காரு. ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு பயங்கர ஷாக்கு, நம்ம வேற தப்பாக சொல்கிறேன், எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமிச்சாங்க, ஏதாவது தப்பாக பாமிச்சாங்க, பேரெல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு போய் வேலையில் சேர்ந்துறாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த கியூரியாசிட்டி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தப்பான ஆன்சர் சொன்னால் இவங்க எப்படி எடுத்தாங்க, சரி 6 மாதம் ஆகட்டும், ப்ரொஃபஷன் பீரியட் முடியட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஆனவுடனே நேராக மேனேஜர் ரூமுக்கு போகிறாரு. சார், நான் அந்த மாதிரி ஒரு தப்பான ஆன்சர் சொன்னேன், பட் ஆனாலும் நீங்கள் என்னை எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு இந்த கேள்வி மனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. உடனே அந்த மேனேஜர் சொன்னார், தம்பி அன்றைக்கி மொத்தம் 100 பேர் வந்தாங்க, 28x3 = 24 சரியான ஆன்சர், 23 பக்கத்தில் ஆன்சர் சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான், அதனால தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன அப்படின்னா, தவறு சரிங்கிறது வந்து இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்டு நீங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இடைப்பட்ட காலத்துலேயும் சரி, நாட்கள் போக போகவும் சரி, பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஜப்பனீஸ் இதில் வந்து வாபி ஷாபின்னு சொல்லுவாங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ பர்ஃபெக்ஷன், வாபி ஷாபி அப்படிங்கிறது ஜப்பனீஸ் டெர்மினாலஜியில். ஸோ அங்கே வந்து அதை ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, டூ கரெக்ட் இட், கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் போது தான் உங்களுக்கு ஃபெயிலியரை பற்றின பயம் வரும், தோற்று போகிறதை பற்றின பயம் வரும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ பர்ஃபெக்ஷன், பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள், தவறுன்னு சொன்னால் திருத்திக்கோங்க, திரும்ப சரி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இதுதான் நான் வந்து இன்றைக்குள்ளே யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லுவேன். நான் என்னோடய பிரின்சிபலாக பார்த்தீங்க அப்படின்னா, தவறு அப்படிங்கிறது யார் சொன்னாலும் அதை ஏற்றுப்பேன், சரி செஞ்சுப்பேன். நான் எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள்ட்டே ஐ யூஸ் டு டேக் அ ஃபீட்பேக், நான் என்ன என்னகிட்ட மாற்றிக்கணும், இல்லை என் அப்ரோச்சில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை நான் சொல்கிற விதங்கள் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படிங்கிறது. இது ஈகோஸ்லாம் கிடையாது, நம்ம வந்து வேலை பார்க்க வந்திருக்கோம், இங்கே வேலையை பெட்டராக செமையாக செய்யணும். ஸோ அதுக்கு நான் என்ன அவங்கள்ட்ட, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், அவங்கள்ட்ட நான் என்ன வாங்கிக்க முடியுங்கிறது தெளிவு இருந்தாலே போதும். பொசிஷன் பதவிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கீ. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அண்ட் எப்பயுமே டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ பர்ஃபெக்ட் ஆன்சர், 24 சம்டைம்ஸ் 23 ஆல்சோ ஓகே.
1: நியர்பில் வந்தால் கூட பார்த்து பார்த்து படிச்சு ஏற்றுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தான். எஸ் ரைட். பட் ஆனால் சார், நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட்ஸ். இந்த கம்ஃபர்ட் ஜோன் முக்கியமாக அந்த வேர்டு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் டைமில் எந்த டைமில் அது உடச்சா அவங்களுக்கு அது இன்னொரு பூமை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் டவுட் இருந்துகிட்டே இருக்குது சார். சில பேருக்கு என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன, நான் மேரேஜ் ஆகல, ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து பார்த்து டெல்லி போனேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ அப்படி கிடையாதுல்ல, ஸோ எங்கே போனாலுமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது நீடடாகவே இருக்குது. அது எப்படி அவங்க அதை எடுத்துக்கணும் அதை?
0: இல்லை, கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது அகைன் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் மைண்ட் செட் மேட்டர்ஸ் தான். என்ன ஆர் யூ சேலஞ்சு, அதெல்லாம் உங்களுக்கு அந்த சேலஞ்சிங் இருக்கா? இப்போ ஒரே கம்பெனியில் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ நானே இதுக்கு முன்னாடி என்னோட பழைய அசைன்மெண்ட் வந்து 10 வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு எவ்ரி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு புது புது அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, புது புது வேலைகள் கொடுத்தாங்க, புது புது விஷயங்களை தேடி போனோம், புது புது பொசிஷன்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால் அது வந்து நான் வந்து அதை இயரோட நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். பட் என்ன அப்படின்னா, வென் எவர் யூ ஃபீல் தட் யூ காட் போர்டு அப்படிங்கும் போது அது வந்து இட் இஸ் நாட் குட். அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் வந்துட்டு 8 மணி நேரத்தில் வந்து நீங்கள் எதுவுமே செய்யாமல் திரும்ப வீட்டுக்கு போனாலும் அது பெருசான எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாது அப்படிங்கும் போது யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். அந்த டேஞ்சர் ஜோன் தான் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, உங்களை மூளையை மழுங்கடிச்சிடும், இல்லை நீங்கள் பெருசாக கற்றுக்க மாட்டீங்க, எதை நோக்கியும் பயணப்பட மாட்டீங்க அப்படிங்கும்போது, அங்கேருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் அதே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க, புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான், நான் திரும்ப சொன்னேன் இல்லையா முதல்ல, லேர்னிங் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களோட ஏர்னிங் பெட்டர் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் கற்றுக்க தான் நம்ம வந்து வளர்ச்சி பாதைக்குள்ளே போவோம். இன்றைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆகட்டும், 78 வயசில் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிறாரு. கமல்ஹாசன் வந்து போய் சினிமா ஏஐ கற்றுட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா, அவங்க இன்னும் அந்த மார்க்கெட்டில் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையினால் தான். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேலையை பற்றின பயம் இருக்காது, உங்கள் மேலே நிறைய நம்பிக்கைகள் இருக்கும், உங்களை ஏன்னா உங்களோட டெரிட்டரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட நாலேஜ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஸ்கில் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணும்போது உங்களை வேலையை பற்றின பயம் இருக்காது. அப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் சிக்கிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து உங்களோட வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதை இயரோட கோரிலேட் பண்ணிக்க வேண்டாம், உங்களோட நாலேஜோடையும் உங்களோட அனுபவத்தோடையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடையும் நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களா இல்லை டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்களா அப்படிங்கிறது.
1: ஸோ கம்ஃபர்ட் ஜோன் தான் லைக் கிட்டத்தட்ட டேஞ்சர் ஜோன் மாதிரி தான். பட் எந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப கத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஃபிசிக்கலாக பெருசாக வந்து ஹார்டாக இருக்காது, பட் மென்டலி வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஏதாவது திங்கிங் இருந்துட்டு இருக்கும், ஏன்னா அடுத்த லெவல் பற்றி யோசிக்கணும், டீமை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: இல்லை அதுதான் இல்லையா, நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டீமுக்கு 8 மணி

0: பண்றாங்கிறது ரொம்ப பெரிய டைம். சோ 8 அவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டைம். சோ அதனால என்ன அப்படின்னா, அதே மாதிரி எந்த வேலையும் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். சோ 10 நிமிஷம் தான். சோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அப்படிங்கறது தான் இன்னொரு டெக்னிக் ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோமோடோரோட டெக்னிக்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் ஒர்க், 5 மினிட்ஸ் டேக் அ பிரேக். 20 மினிட்ஸ் ஒர்க், 5 மினிட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு அப்ப அந்த 5 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுக்கும்போது அந்த 20 மினிட்ஸோட ஒர்க் வந்து பயங்கர ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஜாப்பனீஸ் திங். சோ விச் ஐ யூஸ் டு ஃபாலோ. அதனால 20 நிமிஷம் அதிகபட்சம் எந்த அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வேன். பெண்டிங் வச்சுக்காதீங்க, இன்னைக்கு வேலை இன்னைக்கே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு சுமையா இருக்காது. இன்னைக்கு வேலை நீங்க இன்னைக்கு முடிக்கலன்னா நாளைக்கு இன்னொரு வேலை வரும். ஏன்னா நாளைக்கு நமக்கு தெரியாது என்று எப்படிப்பட்ட வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த நாள் காலையில போகும்போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வேலையை நம்ம மறந்தே மறந்துடுவோம். ஒரு வாரம் கழிச்சு இந்த வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாஸோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் ப்ரெஷர் வரும்போது அது நமக்கு ப்ரெஷராக தெரியும். அன்றைக்கி அஞ்சு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை அன்றைக்கி ரெண்டு மணி நேரம் நம்ம செய்வோம். ஸோ அதனால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வேலையாகவே தெரியாது, என்ஜாயபுளாக இருக்கும். திரும்ப எட்டு மணி நேரம்போது ரொம்ப பெரிய டைம். டொயட்டாவோட சிஇஓவே மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஏமாத்துறோம். அந்த புரிதல் வேணும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து எட்டு மணி நேரத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது தேவையே கிடையாது. எயிட் ஹவர்ஸ் இஸ் எ வெரி பிக் டைம். 8 hours for office, 3 to 4 hours for family, 8 hours for you. That's all. So this is how we should
1: move it up. Okay, right. But ஆனா நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் வந்து எடுத்த இந்த மாதிரி இவங்களுடைய ஜப்பானீஸ்ல இருந்தா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது வந்து அந்த மாதிரி நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கு? ஒரு ஐடியாஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கிறதா அப்படி போக வேண்டியிருக்கு.
0: இல்ல என்ன அப்படின்னா இப்போ ஜப்பான்ல வந்து இக்கியாமான்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து எல்லாருமே 100 வயசுக்கு மேல வாழ்றாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இக்கிகாயின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது, அதை வச்சு அதை வந்து திறன்பட செய்கிறது, அப்புறம் அதை வச்சு காசு செய்கிறது, அப்புறம் அதை வந்து உலகத்தில் பாப்புலர் ஆக்குறது, இதுதான் இந்த இக்கிகையோட சர்க்கிள். ஸோ அவங்க வந்து ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அந்த அந்த இக்கியாமா கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இக்கிகை, இப்போ நான் சொன்னது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அரை வயிற்றுக்கு சாப்பாடு. நம்ம ஊரில் என்ன சொல்லி சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னா, வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா, எனது பசி தீர்ந்தது அப்படிங்கிறாய். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, நமக்கு பசிக்குது. ஸோ அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டி. ஸோ இதுதான் அங்கே பிரின்சிபல். இன்னொரு தேர்ட் திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் யுவர் செல்ஃப் ஸ்லோலி. ஓகே, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண, ஒன்றும் பெருசாக பரவாயில்லை, வாபி ஷாபி பண்ணாது. அதை ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ காலையில் எழுந்திரிச்சு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அப்படிலாம் இல்லை. ஒரு இப்போ நான் என்ன சொல்கிறேன், வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து 2026 ஜூலை மாதம் 22ஆம் தேதி. ஓகே, நம்ம ஃபெயில் ஆகிட்டா தான் என்ன, ஒரு நாள் ஃபெயில் தோற்று போனால் தான் என்ன, ஒரு என்ன ஆகிட போகுது. இப்போ அந்த லக்கி பாஸ்கர் படத்தில் கூட இன்னைக்கு அரை மணி நேரம் போனால் போயிட்டு போகுது. பட் இன்னைக்கு ஃபெயிலியர் செய்ய ஏற்றுக்க கூட மனம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்குள்ள நிறைய பகிர்ந்துக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அஞ்சாவது வந்து அவங்க ரொம்ப பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறது என்ன, எதுக்குமே பெருசாக அலட்டிக்கிறது இல்லை, இயற்கையை நிறைய ரசிக்கிறாங்க, நிறைய இயற்கையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறோமான ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதெல்லாம் இதை வந்து நான் இந்த இக்கிகைங்கிற புக்கு படித்ததுக்கப்புறம் இதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் என்னோட டீமுக்கும் இப்போ நான் சொல்கிறேன். வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், மூவ் ஆன் அப்படிங்கிறது.
1: ஸோ நிறைய புக்ஸ் படிக்கணுமா சார்? ஏன்னா ஒரு தலைமைத்துவம் எடுத்துக்கிறாகட்டும், ஒரு நிர்வாகத்திறமை எடுத்துக்கிறாகட்டும், நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு துறையை எடுத்துட்டீங்க, அந்த துறையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. கற்றுக்கிறது எவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி லேர்னிங், அடுத்து வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக பண்ணணும், அது கரெக்டான இடத்துல பண்ணணும். ஒரு டீம் அமைதினா அந்த டீமை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் இருப்பார், யுவராஜ் இருப்பார், அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றது. இதுக்கான விஷயங்களை வந்து அவங்க நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய அப்டேட்ஸ் நிறைய நடக்கும், அதுலேருந்து அப்படிக்கிறது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய நிறைய ஒரு பெரிய லீடர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது எங்கெங்கெல்லாம் டீவியேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆனீங்க?
0: இல்லை, கண்டிப்பாக டிவியேஷன் இருக்கும், அதான் சொல்கிறேன் இல்லையா. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு டிவியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட எங்கர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இல்லை இது மாதிரியான டிஸ்கஷன் இருக்கும். ஒரு ஒரு பாயிண்டில் மேரேஜ் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும். அந்த பிரிட்ஜ் அவுட் பண்ணி ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது

0: பிஎஸ் ப்ரெஷரு, அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடா, இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடா, அந்த பாலிட்டிக்ஸ் இந்த பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இப்போ நீங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அதுக்கு உண்டான பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ பாலிட்டிக்ஸ்
1: இருக்கும்,
0: அதுக்கு பாலிட்டிக்ஸ் இஸ் இன்னவட்டபிள் இன் லைஃப். ஸோ என்றைக்குமே வந்து நம்மளை பார்த்து ஏதோ ஒரு ஃபிங்கர் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நீ கெட்டவன் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் என்னன்னா, வி நோ வி நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இது சார்ந்து இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் ட்ராவலில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, ஒரு வயசான ஒரு 45 வயசு ஆளு நின்றுட்டுருக்காரு, பின்னாடி ஒருத்தர் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு 35 வயசு மதிக்கத்தக்கவர். தவறுதெல்லாம் அவரோட கை வந்து பின்னாடி பாக்கெட்டில் பட்டுருது, இந்த 45 வயசு மக்கள் அவன் திரும்ப திருட்டு போயில என் பர்ஸை திருட்டுறாரு அப்படி இப்படின்னு திட்டலாம். இவர் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு, ட்ரெயினை விட்டு இறங்கி அப்படியே நடந்து போகிறாரு. ஒரு டீ கடை இருக்குது, டீ வாங்குறாரு, டீ வாங்கிட்டு ஒரு ஆட்டோவில் சாஞ்சின்னு டீ குடிக்கிறாரு. ஒரு அம்மா வருது, தம்பி ஆட்டோ மயிலாப்பூர் வருமா அப்படின்னு. இவர் திரும்ப என்ன பார்த்தா

0: திரும்ப திருட்டு போயில, என் பர்ஸை திருட்டுறாரு, அப்படி இப்படின்னு திட்டலாம். இவர் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. ட்ரெயினை விட்டு இறங்கி அப்படியே நடந்து போகிறாரு. ஒரு டீ கடை இருக்குது, டீ வாங்குறாரு. டீ வாங்கிட்டு ஒரு ஆட்டோவில் சாஞ்சின்னு டீ குடிக்கிறாரு. ஒரு அம்மா வருது, தம்பி ஆட்டோ மயிலாப்பூர் வருமா அப்படின்னு. இவர் திரும்ப என்னை பார்த்தா ஆட்டோக்கார மாதிரியா இருக்குது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோடை கடந்து போகிறாரு. ஒரு குழந்தை காரில் அடிபடுற மாதிரி வருது. இவர் ஓடி போய் அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. அந்த குழந்தையோட அம்மா அந்த பக்கம் திரும்பி நின்று பார்த்துட்டு டீ கடையில் ஏதாவது ஜாமான் வாங்கியிருக்கான். இவன் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. திருட நினைச்சிட்டாரு, ஐயோ புள்ள பிடிக்கிறான் புள்ள பிடிக்கிறான் அப்படின்னோடனே அவன் அம்மா குழந்தையை காப்பாற்றுவான் அதேமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போகிறாரு. கண்ணாடியில் போய் அப்படியே பார்த்துட்டு என்னடா இது, ஒருத்தன் என்னடா நம்மள திருடங்கிறான், ஒருத்தன் புள்ள பிடிக்கிறவங்கிறான், ஒருத்தன் வந்து ஆட்டோ டிரைவருங்கிறான், என்னடா இது அப்படின்னு சொல்லி. நான் ஆட்டோக்காரன் தவறாதுலாம் சொல்லல, அந்த மாதிரி வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இதுவாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்டாக விரத்தியில் ஒரு ஒரு வாரம் டிப்ரெஷன் மூலே இருக்கான். ஒரு வாரம் கழிச்சு அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நிகழ்வு நடக்குது ஒரு 19 வயசு பையனுக்கு. அந்த 45 வயசு மயக்கத்துக்கு நபர் வந்து அந்த 19 வயசு கண்ணா பின்னா திட்டுறாரு. இவன் ஓகே அங்கிள் கூல் அங்கிள் கூல் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை இறங்கி அவன் பாட்டு கூல நடந்து போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சுட்டு இவனுக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல, ஓடி போய் அந்த பையனை தட்டி கூப்பிட கேட்குறான். அந்த ஆள் உன்னை அப்படி திட்டுறாரு, நீ பாட்டு ஜாலியாக போறியா தம்பி அப்படின்னு. அந்த பையன் அழகாக ஒரு பதில் சொல்கிறான், சார் எனக்கு என்னையே அந்த ஆளுக்கு அவருக்கு போன ஸ்டேஷனில் தான் தெரியும், அதனால் அவர் என்னை திருட நினைச்சு திட்டுறாரு. பட் எனக்கு என்னைய லாஸ்ட்டு 19 வருஷமாக தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாருக்கும் போய் என்னை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
1: கேட்டில்
0: அதனால். பட் அது வந்து ஒரு 19 வயசு ஜென்சிட்டேருந்து வருது. ஸோ இது இது இது என்ன புரிதல் அப்படின்னா, உங்களுக்கு வயசு ஆனதுனால உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது, வயசு ஆகலை அப்படிங்கிறதுனால எதுவுமே தெரியாதுங்கிறதும் கிடையாது. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து அட்வைஸ் யார்கிட்டருந்து வந்தாலும் அந்த அட்வைஸோட தரத்தை பார்க்கணுமே ஒழிய அவங்களோட தரத்தையோ இல்லை அவங்களோட வயதையோ பார்க்கக்கூடாது. இன்னொன்று, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத விட நமக்கு என்ன தெரியாதுங்கிறத நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது வந்து நம்ம நம்ம நிறைய கற்றுக்க ஆரம்பிப்போம். நான் திரும்ப திரும்ப லேர்னிங்குள்ளே தான் வரேன்.
1: ஏன்னா
0: நீங்கள் கேட்டிங்க ஒரு கேள்வி, நிறைய புக்ஸ் படிக்கணுமா நிறைய அப்படின்னு கிடையாது. நான் பாட்காஸ்ட் கேட்பேன், இல்லை டிவி ப்ரோக்ராம்ஸில் யூடியூப்ஸில் வந்து ஏதாவது புக்ஸோட இது படிப்பேன். சின்ன சின்ன பேப்பர் துணுக்குகளில் இருக்கக்கூடிய வரிகள் கூட படிப்பேன் அவ்வளோதான். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் கூட இன்ஸ்டாவில் ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு ஏதோ இன்ஸ்டாவில் வந்தது தான், ஏன் இந்த கருணை என்று என்னிடம் கேட்கும் கேள்விக்கு ஒரே பதில், நானும் பல சந்தர்ப்பங்களில் அதே இடத்தில் நின்றிருக்கிறேன்.
1: ஸோ அதனால தான் இந்த கருணை. எஸ் ரைட்.
0: ஸோ அது கருணை கிடையாது, நன்றி கடன்.
1: ஓகே, எஸ் கரெக்ட். ஸோ இன்னும் கூட குட்டி குட்டி ஸ்டோரியோட நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்டு ரசிக்க போறீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய பாலாஜி கண்ணன், தி ஜெனரல் மேனேஜர்.
2: இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 5:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாலாஜி கண்ணன் இருக்காரு. நிறைய குட்டி குட்டி ஸ்டோரியில வச்சிருக்கேன், இன்னும் இருக்கு, எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட 5000 ஸ்டோரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன்று ஸ்டேக் ஆச்சு. சப்பாத்தி கதை பேசிட்டு இருந்தோம்ல சார், அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி சிறப்பு விருந்தினா வந்து ஒருத்தர் வந்து அவரும் சப்பாத்தி சொன்னார், அப்பதான் புரிஞ்சது இந்த சப்பாத்தி கதை எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு. டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில தான் இருக்கு, அது அடுத்த கையில் கிடையாது அப்படிங்கிறதா. எஸ் ரைட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஒரு விஷயத்த வந்து எப்படி பார்க்கணும், இல்லை ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க அதை டீமை எப்படி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு டிவிஷன் ஆக தான் செய்யும், பட் அதை வந்து எஸ் ரைட் ஆக தானே சொன்னீங்கல்ல, பெர்ஃபெக்ஷன் எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி. பட் இது எல்லாம் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள, ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம், சொல்லுவாங்க வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ அப்பா தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், குழந்தைங்க நம்மளை வந்து டீஸ் பண்ணுற சைடில் எப்படி இருக்கு,
1: அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து நான் லைவாக நடந்ததே ஒரு இது சொல்கிறேன். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு நாள் வந்து என் பொண்ணுக்கு அப்போ வந்து 6-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நார்மலாக வீட்டுக்கு வந்து ஐ சைடு ஃபேமிலி டைம் இஸ் எ ஃபேமிலி டைம், ஸோ பெருசாக லேப்டாப்லாம் எடுத்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இப்போவுமே. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாள் நான் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பணும்னு சொல்லிட்டு லேப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஹாலில், நான் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என் பொண்ணு வெளியே வந்து பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்தா, பார்த்துட்டு அவங்க பாட்டி வீடு பக்கத்து வீடு போயிட்டு வந்தா, திரும்ப வந்தால் திரும்ப பார்த்துட்டு போனா, 2-3 தடவை வந்து பார்த்துட்டு போய் ஒரு மாதிரி குறுகுறுன்னு
0: பார்த்தா,
1: பக்கத்தில் வந்துட்டு இல்லை இப்படி எட்டி பார்த்தா, எட்டி பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னா,
0: சோ சேட்
1: அப்படிதான் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்

0: பிளான் மேனேஜராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஹெட்டாக இருந்தாலும் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வந்து ஒரு அப்பா தான். ஈவன் ரங்கராஜ் பாண்டே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார் வந்து நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ டுபாக்கூர்ன்னு சொல்லி சொன்னதா. ஸோ இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அது வந்து யூஸ் டு இட் அண்ட் எனக்கும் அது மாதிரி தான். ஸோ வீட்லேயுமே நான் வந்து அந்த ஒரு ரோல் எடுத்துக்க மாட்டேன். பிளான் மேனேஜருங்கிற ரோல் வந்து அது கம்பெனி போகிறதோட அவ்வளோ தான். ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா, ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தெம், பேசுவோம், விளையாடுவோம். ஸோ நான் அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூடில் தான் இருப்பேன். அண்ட் மோர் ஆஃப் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவங்களுக்கான அட்வைஸ் அவ்வளோதான். ஜென் ஆல்ஃபா, ஆமாம், ஜென் ஆல்ஃபாவுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் வந்து 10 செகண்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறது நான் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருப்பேன், அவ்வளோதான். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வில் பி தேர், அது அது காமன் தான்.
1: எஸ், ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார், நிறைய பேருக்கு அந்த சென் ஆல்ஃபா இருக்கட்டும் சென் இசிட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறது இல்லைங்கிறதுல ஒரு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அதனால தான் நிறைய ஒரு கொலாபரேஷன் இருக்கிறதே கிடையாது. பட் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறீங்க மேபி ஏதோ ஒரு டைம். இப்போ நம்ம வந்து இளைஞர்களை தாண்டி பெற்றோர்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும்?
0: இல்லை, இதில் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் அந்த பூனையோட கதையை சொல்லுவேன்.
1: அதுக்கும் கதையா?
0: பூனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாரம் வந்து அதை பூனை குட்டி போட்டோடனே முதல் வாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, பூனை குட்டி, அது பூனை வந்து போய் வேட்டைக்கு போயிட்டு ஒரு எளிய முழுசாக கொன்று எடுத்துகிட்டு வந்து பூனைக்கு கொடுக்கும், குட்டி பூனைக்கு கொடுக்கும். ஸோ அதை ஃப்ளஷ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட வைக்கும். இது ஃபஸ்ட்டு வீக், ஃபஸ்ட்டு வீக் இப்படி தான் நடக்கும். செகண்ட் வீக் என்ன பண்ணும் அப்படின்னா, 90% அந்த எலியை கொன்றுட்டு எலியால் ஓடி போக முடியாத நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு அடித்து சாப்பிட சொல்லும், அதை கொன்று சாப்பிட சொல்லும். 90% கொண்டுருவோம், ஜஸ்ட் 10% தான். ஸோ தட் அந்த கில்லிங் ஹேபிட் வரணுங்கிறதுக்காக. தேர்ட் வீக் என்ன பண்ணும் அப்படின்னா, 50% பூனையை எலியை கொன்றுட்டு 50% வந்து இதுகிட்ட கொடுத்து கொள்ள சொல்லும். ஃபோர்த்து வீக் வந்து 90% வந்து ஜஸ்ட் காலை மட்டும் உடச்சிட்டு மற்றபடி உயிர் போக வைக்கிறது எலியிட்ட, பூனைகிட்ட, குட்டி பூனைகிட்ட கொடுத்து கொள்ள சொல்லிட்டு கொடுக்கும். கடைசி 5th வீக் என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா பூனை வீட்டில் இருந்துட்டு இதை வந்து வேட்டைக்கு அனுப்பி எலி எடுத்துகிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸைட்டிங்கே கொடுக்கறது இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம்.
1: எக்ஸாக்ட்லி,
0: ஆமாம், கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம். என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அவங்களுக்கு. அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஜஸ்ட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் என் பொண்ணு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ரொம்ப விளையாட்டு, எதாவது நான் ஜிபே பண்ணிடு அப்படின்னு ஏதாவது சும்மா வர மாதிரி. ஸோ அப்படிதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸோட மனநிலையுமே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து அவங்க கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மணியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் என் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் என் பொண்ணுகளுக்கு அப்படின்னா, நான் ஒரு 3 விஷயம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு 3 உண்டியல் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் ஐ கிவ் 500 ருபீஸ் டு போத். ஸோ அவங்களோட 1st உண்டியில் வந்து அவங்களோட ஷார்ட் டேர்ம் ஆசைகள் நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருந்ததுன்னா தே கேன் ஃபில்ஃபில் இட். ஸோ செகண்ட் உண்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது மிட் டேர்ம் கோல்ஸ் இருந்ததுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஷூ, ஒரு புதுசாக ஒரு ஷூ வாங்கணும், விச் வி தே ஆல்ரெடி ஹேவ் அ பேசிக் ஷூ, அது இல்லாமல் ஏதோ ஒன்று, இல்லை ஒரு கேமிங் ஒரு பாட் வாங்கணும், இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரினா. ஸோ தேர்ட் உண்டியில் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் சேவிங். ஸோ அவங்களுக்கு டீல் என்ன அப்படின்னா, அந்த தேர்ட் உண்டியில் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அடுத்த பர்த்டே அப்போ நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ ஐ வில் கிவ் இட் டபுள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 5000 வச்சிருந்தாங்கன்னா ஐ வில் கிவ் 5000 ருபீஸ். 2000 வச்சுன்னா 2000 ருபீஸ்.
1: ஓகே.
0: ஸோ இதை வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, இன்டெரக்டா வி ஆர் புஷிங் தெம் டு ஹாவ் த சேவிங் ஹேபிட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல வந்து எல்லாமே மேக்ஸ் A+B2² எல்லாம் சொல்றாங்க, இல்ல சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, சோசியல் சொல்றாங்க. பட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் லிட்ரஸி வந்து இன்னைக்கும் ஒரு 25 வயசு பையனை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியல, ஷேர் மார்க்கெட்னு
1: என்னன்னு
0: தெரியல, வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியல, லைஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியல, நம்மளோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ என் பொண்ணு என் கூட 11 வயசு ஆகுது, என் பொண்ணு என் கூட உட்காந்து மணி பேச்சு பார்ப்பா, ஆனந்த் சீனிவாசன் சாரோட ப்ரோக்ராம்.
1: ஓகே.
0: ஸோ ஐ யூஸ் டு டெல் ஹவு ஷேர் மார்க்கெட் ஒர்க்ஸ், ஷேர் மார்க்கெட்டோட பிரின்சிபிள்ஸ் என்னென்ன, ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத நான் அவளுக்கு 12 வயசு ஆகுது சொல்லுவான். இன்ஃபேக்ட் ஷீ டோல்டு வெள்ளி 250 ரூபா தப்ப சொன்னான், கண்டிப்பாக 340 ரூபா வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் பா அப்படின்னு சொல்லி. ஓ, ஸோ தட் மச் ஐ மேட் ஹர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது 3 விஷயம். எதுவுமே இங்கே ஈஸியாக கிடைக்கல. உங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்

0: பண்ணிக்கணும். மூணாவது, எதையுமே வந்து பாஸ் ஃபார்வர்ட் மோட்ல அணுகாதீங்க அப்படிங்கறது மூணையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட.
1: எஸ், ஒரு வேர்த்தையும் சொன்னீங்க, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு சொல்றது ரொம்பவே வந்து வேல்யூபிளான ஒரு வேர்ட் அது. ஏன்னா யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக எஸ் ரைட் அப்படின்னு நம்ம தான் பண்ணிட்டோம், அவங்க பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேரண்ட்ஸ் பண்ண மாதிரியே பண்ண ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சம் புரிதல் இருந்தது. பட் இப்போ வந்து
0: இல்லை, நம்ம அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் இது வந்து பூமரா பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, என்ன இருந்த என்ன என்ன இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு போராடினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்தும் பசங்களுக்கு ஒஸ்ட்டு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. ஏன் அப்படின்னா, எல்லாமே அவங்களுக்கு ஈஸி கோவாக கொடுத்துட்றோம். அது அவங்களுக்கு அந்த அந்த அந்த பெயினே தெரியல. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நம்ம அழுத காலங்கள்லாம் உண்டு. பட் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாயே சாதாரணமாக இருக்குது. ஸோ 15,000 அதுதான் அது வந்து நான் சமூகம் இன்றைக்கி இந்த இன்ஃப்ளேஷன் நிறைய விஷயங்கள் மாறினாலும் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து.
1: எஸ் கரெக்ட், அதான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்ல அதுக்குள்ள எல்லாமே வேர்ட்ஸ் வந்துருது. ஸோ இன்னைக்கு கிடைச்ச ஒரு மணி நேரத்தில் நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிகள் சொன்னீங்க. அது இளைஞர்ல ஆரம்பிச்சு அப்படியே பேரண்ட்ஸ் போய் அப்படியே வந்து குழந்தைகளுக்கும் வந்தாச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய கைடன்ஸ் இருக்கக்கூடிய டீமும் நீங்களும் சரி நிறைய சக்சஸ் தொடணும்னு சொல்லி எஃப்எம் ரெயின்போ 103.3 சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்கும் உங்களுக்கு.
0: நன்றி.
1: எஸ் ரைட், இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்தார் பாலாஜி கண்ணன், பொது நிர்வாக மேலாரு. ஸோ அவர் வந்து ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுலையுமே வந்து ஃபெட்டப் ஆகக்கூடாது, மூவ் ஆன், கற்றுக்கிட்டே இருங்க. லேர்னிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏனிங் அது பாட்டு பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் சார். எஸ் நிகழ்ச்சி தேவைப்படுத்த வரை நான் உங்கள் சிவா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம் பூச்செண்டு.

டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 டீ கடை, 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். இரவு 8 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 2026 பற்றிய முன்னோட்டம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மேற்கத்திய இசை கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு, 10 மனதோடு ரெயின்போ. நாளை காலை 7:35 ஹலோ டாக்டரில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். காலை 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10 போவோமா ஊர்கோலம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் ஆர் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 3:02 கிராமபோனும் 103 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி. மாலை 5 சிதறச்சவானத்தில் நச்சுன்னு 4. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் பயறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

முகத்தில் முகம் பார்க்கலாம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது.

பூச்செண்டில் ரசித்த இந்த பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கெங்க டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டவுன் ஹாலில் ராஜா ஸ்ட்ரீட், வைஷியால் ஸ்ட்ரீட், சுக்கரவார்பேட்டை, அதுக்கப்புறம் மில் ரோடு, ரேஸ்கோஸ், பாப்பநாயக்கன் பாளையம், ஜிடி நாயுடு பிரிட்ஜு, காந்திபுரம், உக்கடம், குனியமுத்தூர், சரவணம்பட்டி, சாய்பாபா காலனியில் பாலம் வேலை முடியாத இடங்களில், அழகேசன் ரோடில், இங்கே எல்லாமே டிராஃபிக் அதிகமாக இருக்குது.

வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பாடிய பாடலுடன் பூச்செண்டு நிறைவு பெறுகிறது.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இன்னைக்கு நம்ம டீ கடையில என்ன பேச போறோம் தெரியுமா? வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். கால் பண்ணுங்க, எங்களோட ஜாலியா பேசலாம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க. அவங்கெல்லாம் இரவு வர ஈவினிங்லேருந்து வர நிகழ்ச்சிகளுக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு தர்றதுக்காக தான் நாங்கள் இதை சொல்கிறோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்ட வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர்

0: அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு MSME மாவட்ட தொழில் மையத்தில் வச்சு பிரிமதி நீர் குழந்தை போட்டிருக்கோம். சிறு குழு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அது ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்ட போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கீம்ஸ் வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணய தேவைப்படக்கூடிய அந்த பணத்துக்கான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசிட்டு நல்ல முடிவு கண்டிப்பாக.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2,390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில்

0: அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக்கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவீதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 40 நிமிஷம் இது டீ கடை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. ஓகே, இன்னைக்கு டீ கடையில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன சிவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற டாபிக் பத்தி?
2: எஸ், வாழ்க்கை ஆல்வேஸ் ஒரு வட்டம் தான். என்ன நடந்ததோ எங்க நடந்ததோ திருப்பி நம்ம அதே இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்போம். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான ஏதாவது குட்டி குட்டி நிகழ்வு இருக்கும்ல, அதெல்லாம் ஷேர் பண்ண உடனே கால் பண்ணுங்க 0422 கோடோட
1: 2316312 இல்லைனா 2317046. இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிட்டு உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
2: ஒருவேளை லைன் கிடைக்கல அப்படின்னா சொன்னா நீங்க மனசுக்குள்ள கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. வாட்ஸ்அப் இருக்கு 9585800103 அப்படின்ற நம்பரை வந்து கரெக்டா வந்து வாட்ஸ்அப் பண்ணி குட்டி குட்டியான நிகழ்வு இருக்கும் இல்லையா அதையெல்லாம் சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை. சோ நம்ம நிகழ்ச்சியில நேர் வந்திருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது, இப்பதான்
1: இது வரைக்கும் யாரும் வரல, இப்பதானே நம்ம டாபிக் சொல்லியிருக்கோம். அதனால வந்து அப்படியே யோசிச்சுட்டே கால் வரும், அதுக்குள்ள நம்ம ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்துடலாமா?
2: எஸ்,
1: ஓகே.

0: சிவா, அப்படியே ஒரு டீ சொல்லுங்க, ரெண்டு பஜ்ஜியும் சொல்லுங்க. யார் காலர் யாரா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஓ வந்துட்டாங்களே. ஹலோ,
1: யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ரேணுகா பேசுறேன், ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்தேன்.
1: சொல்லுங்க ரேணுகாமா, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தருணம் நடந்த குட்டி நிகழ்வு என்ன?
2: நான் சொல்றது வந்து குட்டி நிகழ்வு கிடையாதுங்க. இப்ப நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் குழந்தைகளை வளர்த்தி பெருசாக்கி இது பண்ண, இப்ப நம்மளுக்கு வயசானனு அவங்க பாக்குறாங்க. இப்ப அவங்க குழந்தைங்க அவங்கள பாப்பாங்க, ஒரு ரவுண்ட் சரௌண்டிங்.
1: வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, கியூட்.
2: ஆமாமா.
1: எஸ், தேங்க்யூ சோ மச்மா கால் பண்ணதுக்கு. இந்த மாதிரி
0: அவங்க பேரும் சொல்லல, தேவசேனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா வட்டம் வட்டமா ஒரு நிறைய ஸ்டிக்கர்ஸா எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க.
1: தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு வட்டம் இதானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, வேற யாரா வராங்களான்னு பாக்கலாம். ஒரு
1: டீ கடையில வந்து அப்படின்னு பாக்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். டே டு டே லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சொந்த கதை, சோக கதை, அதுவும் ஒரு டீல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பகரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை தான் அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிருக்கோம். சோ நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 எடுத்த ஒரு இனிஷியேட்டிவான விஷயம் தான் டீ கடை.
0: இப்போ நம்ம ரேணுகாமா சொன்ன மாதிரி பெற்றவங்கள் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறோமோ, அது வந்து நம்ம பெற்றவங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ அது வந்து நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு ஒரு அழகான தத்துவத்தை அவங்க சொல்லிட்டு போனாங்க. சூப்பர். இன்னும் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நம்ம சுவாரஸ்யமாக பேசலாம்.
1: அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டவட்டம் போட்டுச்சுன்னா அந்த மாதிரி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, யாரும் கேட்டலாமா? வணக்கம், வாங்க.
0: ஹலோ, வணக்கம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபோலன் என்ற ஒரு தகவல் கேட்கலாம். சிவா, நம்ம வாட்ஸ்அப்ல பதில் சொல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரேம்நாத் பெருநாயக்கன் பாலத்திலிருந்து சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கோபம் மகிழ்ச்சி அப்படின்னு மாறி மாறி வர்றதுனால வாழ்க்கைங்கிறது வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எஸ் ரைட், வாழ்க்கை ஒரு வட்டம் தான் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண குட்டியான நிகழ்வு மூலமா ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிருப்பீங்களே, அதை ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். நம்மளுடைய டிக்கெட் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் யாரு என்ன சொல்றான்னு கேட்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் அன்பு நண்பர் சிவா அவர்களுக்கும் மற்றும் மஞ்சு மேடம் அவர்களுக்கும் இனிய பொன்மாலை பொழுது வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: நீண்ட இடைவேளைக்கு பிறகு மதுக்கரை பெரியசாம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: இது வந்து ஒரு கதைதானுங்க, உண்மையான நிகழ்வு கிடையாது.
0: கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க.
2: இடத்துல நான் படிச்ச என்னோட மனசு வந்து ரொம்ப பாரமானது. வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க.
0: சொல்லுங்க.
2: ஒரு வீட்டுல ஒரு பாட்டியும் பேரனும் ரொம்ப வந்து ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து பல சூழ்நிலைகள் காரணமா அவங்களை வந்து இல்லத்துக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுல வருது. அவங்கள அனுப்புறாங்க, அதுக்கு அவங்க அந்த பொண்ணு அந்த பாட்டியோடைய மருமக காரணமா இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களோட அந்த பையன் பேரன் வந்து, அம்மா நீ வந்து சாப்பிடுற தட்டு வந்து எனக்கு எடுத்து கொடுமா, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறேன் அந்த அம்மாட்ட. நீ எதுக்குடா அதை வந்து இப்ப கேக்குற அப்படின்னா, இப்ப வந்து நீ பாட்டிய இல்லத்துக்கு அனுப்பிட்ட, அவங்க இந்த தட்டு கொண்டு போறாங்க, நாளைக்கு வந்து நீ இல்லத்துக்கு போகும் பொழுது இந்த தட்டு உனக்கு நான் கொடுத்து விடணும்ல, அதை நான் இப்பவே பாதுகாப்பா வச்சாதானே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு தீங்கு செஞ்சா அது ஒரு வட்டம் அடிச்சுட்டு திருப்பியும் நம்ம கிட்டேயேதான் வரும் அப்படிங்கறத உணர்ந்து யாருக்கும் தீங்கு செய்யாம நடக்கணுங்கிறது
1: வாழ்க்கை
0: ஒரு சைக்கிள் சக்கரம் மாதிரி. நம்ம வரும் வட்டம் சொன்னா சைக்கிள் சக்கரத்தை கம்பேர் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், என் குழந்தைங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க, இப்ப வந்து எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எங்க குழந்தைங்க பெருசாகி வேலைக்கெல்லாம் போனா நாங்க நல்லா இருப்போம் அப்படிங்கறது எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பேரை மட்டும் சொல்லவே இல்லை. ஓகே, அப்புறம் வந்து வாழ்க்கையே ஒரு வட்டங்க, இதுல பெருசா என்னத்தங்க சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமண முதலி புதூர்ல இருந்து ஈஸ்வரன் ராஜேஸ்வரி.
1: எஸ், நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேக்கலாம். ஹலோ,
0: வணக்கம்.
1: ட்விங் மட்டுமே கேக்குது, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா ரொம்ப நேரம் அவங்க லைன்ல வெயிட் பண்ணி
0: நிறைய தருணங்கள் சொல்லலாம். எனக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உதவி செய்யறோம் இல்லையா, நிறைய பேருக்கு நம்ம நம்மளே அறியாம சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன உதவிகள்லாம் நம்ம செய்யறோம். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு தேவைப்படுற டைம்ல, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல யாரோ ஒருத்தர் மூலமா நம்ம என்னைக்கோ செஞ்ச உதவியோட இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும் போது என்ன நினைச்சுக்குவேன், ஓகேடா வாழ்க்கை ஒரு வட்டம், நம்ம செஞ்சது வந்து நல்ல கர்மா நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நல்ல கர்மா நம்மளை தேடி வரும் அப்படிங்கறது. உங்க வாழ்க்கையில அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
1: நீங்க சொன்னதுதான் என்ன சொல்ல நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கேட்டது வந்து அடுத்த ஸ்டாப் தான் கேட்டாரு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கொடுத்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து ஏர்லி மார்னிங் வந்து லிஃப்ட் கேட்டேன், எடுத்துட்டு ஒரு 10 kilometers வந்து ஒரு லிஃப்ட் வந்து ஒரு ஃப்ரீயா கொடுத்தாரு. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி. சோ நீங்க சொன்னதான் எக்ஸாக்ட்லி அது வந்து கன்வெர்ட் ஆகும் எல்லாத்துக்குமே. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மஞ்சி மேடம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணியம்மா. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி நிகழ்வு என்னமா?

0: நானே ஒரு உதாரணமா இருக்கேன், வாழ்க்கை ஒரு வட்டம்னு
1: சொல்லுங்க. கேப்போம்
2: சொல்றது என்னங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கற போது முடிச்சிட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: பையன் மட்டும் தான் கேக்குது, இட்ஸ் ஓகே பரவாயில்ல. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு வருது, கேட்டு சே பண்ணுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அனுபவிச்ச ஒரு ஃபீல வந்து சொல்லுங்க. உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கோம் டீ கடை.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஓகே, நம்ம டீ கடையில் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் வட்டம் மட்டும் கிடையாது, சதுரம், செவ்வகம், முக்கோணம், இப்படி பல ஆங்கிள் இருக்குது, நான் எதை சொல்கிறதுனே தெரிலங்க. சூடான டீயோடு இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறத்துலேருந்து வீரகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆனா ஒண்ணுல ரெண்டுல நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்களா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு உதவி பண்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல சம்டைம்ஸ் நம்ம தெரியாம ஏதோ ஒரு விஷயம் அன்ஃபேவரா பண்ணிட்டா கூட திருப்பி அது நமக்கு வந்து கர்மான்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தது இல்லையா, அதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனா ஒரு ஸ்டோரியா சொன்னாலும் கூட சரி, ஒரு பேரண்ட்ஸை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா திருப்பி நாம் அந்த ஏஜ் அடையும் போது அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் சைக்கிள் வரும்போது உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
0: சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய ஒரு இப்போ ஒரு ஒரு ஓகே ஒரு நேர் வந்துட்டாங்க
1: நேர் வந்தாரே எஸ் ரைட் அதுக்குள்ள வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம் சார், மஞ்சு சாருக்கும் சிவா சாருக்கு மருதமலையில தேன்மொழி பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: தேன்மொழி அம்மா சொல்லுங்க.
2: வராதனே வர்ற நேரே வந்துட்டு இருந்தா தப்புங்களா சார் அப்படின்ட்டு தான் பேசாம இருந்தேன் இவ்வளவு நேரம்.
0: ஓ சரிங்க,
1: இந்த மனசுதான் சார் கடவுள். சொல்லுங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு நீங்க நினைச்ச நிகழ்வு என்ன?
2: நான் நிகழ்த்த நினைவுனா அது சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். இந்த 1987 நடந்ததுங்க சார்.
1: அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்ல தெரியுமா.
2: சரியான ஒரு கூட்டம் சார், இங்க மருதமலைக்கு எல்லா கோயிலுக்கு வர்ற கூட்டத்துக்கு தண்ணி பஞ்சம் அதிகம். அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தூரம் தண்ணி போகணும், அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு கல்லு குட்டு மேல ஒரு பானை வச்சு மண்பானை வச்சு அந்த பானை நிறைய தண்ணி ஊத்தி வச்சிருவேங்க சார். வர்றவங்க போறவங்க எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு
0: சொல்லிட்டு
2: நான் ஊத்தி வச்சிருவேன். அப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லாம என் உயிர் போறது வர்றது எனக்கு. இப்போ இந்த 2015 நடந்தது. அப்போ என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன்ட்டு கார் பார்க்கிங் போயிட்டாங்க. இதே டைம் இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு எனக்கு தண்ணி சாக அதிகமா ஆயிடுச்சு. இவங்க வாட்டர் பாட்டில் யாரும் எடுத்துட்டு வரல கூட வந்தவங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் மேல படியில பாதையில நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க நான் பரத பார்த்ததுன்னு அவங்க வச்சிருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து இந்தாமா இந்த தண்ணி அவங்களுக்கு கொடுங்க
0: அப்படின்னு
1: சொல்றாங்க.
0: பூபதி ராஜேந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்க ராட்டினம் மாதிரி தான். இன்னைக்கு கீழே இருப்பவங்க மேலேயும் மேலே இருப்பவங்க கீழேயும் சில சமயத்தில் நடுநிலையாகவும் இருக்கலாம். அதுதான் வந்து காலமும் வாழ்க்கையும் தான் இதை முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
1: எங்கிருந்துப்பா இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, வேற மாதிரி இருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எஸ் கரெக்ட் தான்.
0: அப்புறம் வந்து சரவணன் கண்ணப்ப நகர்லேருந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து அருமையான ஒரு வாசகத்தை டீ கடையில நீங்க முக்கியமான வாசகத்தை பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க, இப்ப நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் வாழ்க்கையோட வட்டம் வட்டங்கிறதுக்கான என்னோட

0: இதுன்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து ஒரு நேயர் வராங்க. வணக்கம், யார் அது?
0: வணக்கம்,
2: என்ன
0: சொல்லிருக்காரு தெரியுமா? காலையில வந்து கோவை FM ரெயின்போ 103 ஆன் பண்றோம், ராத்திரி வரைக்கும் நாங்க உங்க ஆர்ஜிஎஸ் கூட பயணிக்கிறோம், திருப்பியும் காலையில ஆன் பண்றோம், திருப்பி உங்களோடயேதான் பயணிக்கிறோம். இது ஒரு பெரிய வட்டம்
1: தானே, வழியே இல்ல பண்ணும். எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வந்து விட்டார்.
0: வணக்கம்.
1: எஸ், அங்க டுர் மட்டுமே கேக்குறதுனால இங்க போயிடலாம். வணக்கம்.
0: இல்ல, அந்த காலுமே வரல. ஓகே, சரி, நம்ம ஒரு பாட்டை கேட்டுருவோமா?
1: எஸ், ரைட்.
0: நமது FM ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

ஒரு வட்டம் அப்படிங்கிற ஒரு அழகான டாபிக் பத்தி பேசணும்னு நிறைய நேர்கள் நம்மளோட அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கோட நம்ம டீ கடையில மீண்டும் சந்திக்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்யா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவியளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார்.

0: பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று

0: ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும், வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்கவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். நாற்றழுகல் நோயை மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விரடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இடவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளில் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிடவும். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். விலைகள் 1 கிலோவிற்கானது. மல்லிகை 400 ரூபாய் முதல் 540 ரூபாய் வரை, முல்லை 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. காக்கடா 130 ரூபாய், செண்டு 23 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையும், கோழிக்கொண்டை 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும், ஜாதி முல்லை 400 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் வரையும், கனகாம்பரம் 400 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரையும், அரளி 130 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் 1 படிக்கானது. மல்லிகை 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும், முல்லை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும், காக்கடா 26 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 80 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம். சத்தியமங்கலத்தில் 100 ரூபாய்க்கும், சேலத்தில் 40 ரூபாய்க்கும், சத்தியமங்கலத்தில் 100 ரூபாய்க்கும் விற்பனையானது.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். ரசாயனமில்லா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் நிபுணத்துவம் பெற்ற இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 21 ஆண்டுகளாக இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கான படிப்புகளை அவர் கையாண்டுள்ளார். 8 முதுகலை மற்றும் 2 முனைவர் பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 60,000-க்கும் மேற்பட்ட உழவர்களுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த பயிற்சியும் வழங்கியுள்ளார். இயற்கை வேளாண்மையில் பட்டய, சான்றிதழ் மற்றும் பட்டப்படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான தேசிய அளவிலான குழுவின் உறுப்பினராகவும் உயிர்ம மற்றும் இயற்கை வேளாண்மைக்காக இந்தியாவின் தேசிய வேளாண் குறியீட்டை மேம்படுத்துவதற்காக இந்திய தரநிலைகள் பணியகத்தின் கீழ் FAD 34 தாவர சுகாதார மேலாண்மையில் உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் 4 சர்வதேச மற்றும் 20 தேசிய பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளார். சர்வதேச அறிவியல் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயிர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளார். 50-க்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய மாநாடுகளில் பங்கேற்று கட்டுரைகளை வழங்கியுள்ளார். அமெரிக்க வேளாண்மை துறையின் நார்மன் இ போர்லாக் விருது, தமிழக அரசின் இளம் விஞ்ஞானி விருது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறந்த பெண் விஞ்ஞானி விருது மற்றும் சிறந்த ஆசிரியர் விருது ஆகிய 36 விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவர் 28 புத்தகங்கள், 50 புத்தக அத்தியாயங்கள், 58 சர்வதேச ஆராய்ச்சி கட்டுரைகளையும் மற்றும் 71 தேசிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் அல்லது அங்கக விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய நம்ம

யோசிக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மருந்தை அடித்து கேட்காத பூச்சியும் நோயும் எந்த மருந்துமே பயன்படுத்தாத இயற்கை வேளாண்மையில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இப்போ இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னா என்ன, இது தேவையா அப்படின்னா, நிறைய இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம், எதுக்கு ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா, நம்ம நிறைய அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எஞ்சிய நஞ்சு நம்ம அறுவடை செய்யக்கூடிய பயிர்களில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்ற நம்ம எல்லாருக்கும் நிறைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நம்ம அழிச்சிடுறோம், நம்ம மண்ணை மலடாக்கிட்டோம். அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. இப்போ இதிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும், நம்ம மலடாக்கப்பட்ட மண்ணை மீட்டெடுக்கணும், நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மைக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த அங்கக வேளாண்மையில் பயிர் பாதுகாப்பு பார்க்கறதுக்கு முன்னால் பூச்சிகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின. நம்ம பார்க்குற பூச்சிகளை எல்லாம் கெட்டதுன்னே நினைக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட 75% பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், வெறும் 25% பூச்சிகள் தான் கெட்டது. நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்றத இனம் கண்டறியக்கூடிய பக்குவம் நம்ம விவசாயிகள்கிட்ட இருக்கணும். அது மிக மிக முக்கியமானதுங்க. நல்ல பூச்சிகள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன சொல்லுவீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பூச்சி எதுன்னா தேனி இல்லைன்னா பட்டுப்புழு. ஏன்னா ரெண்டுமே நமக்கு நல்ல நன்மை தருது, பொருளை கொடுக்கறதுனால நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம். இது தவிர நமக்கு தெரியாத நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நிறைய இருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொறிவண்டுகள், நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள்னு சொல்லுவோம். இது தவிர முட்டை ஒட்டுண்ணி, தட்டான், ஊசித்தட்டான், கும்புடு பூச்சி, இது எல்லாமே நம்ம உழவர்களின் நண்பன்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இதை தவிர சில வகை சிலந்திகளும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியணும். இதெல்லாம் நல்ல பூச்சி, இது இருந்தால் நம்ம மருந்தடிக்க வேண்டியதில்லை அப்படின்றத நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கெட்ட பூச்சிகள்னு பார்த்தோம்னா, உணவை உண்ணும் அடிப்படையில் கெட்ட பூச்சிகளை 4 வகையாக பிரிக்கிறோம். முதல் வகை சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி, ரெண்டாவது வகை இலையை தின்னும் பூச்சிகள், மூன்றாவது துளைப்பான்கள்னு சொல்கிறோம், நாலாவது வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள். இந்த முதல்ல சொன்ன சாறு உறிஞ்சும் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, செடிகளோட நுனி தண்டுலையும் இலைகளுக்கு அடியிலையும் இருந்துக்கிட்டு தொடர்ந்து சாறை மட்டும் உரியும், இலையை கடித்து சாப்பிடாது. ஸோ இதனால் இலைகள்லாம் சுருங்கி செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். ரெண்டாவது வகை இலையை தின்னும் பூச்சிகள், இது சில புழுக்களும் சரி சில வண்டுகளும் இலையை அப்படி கடித்து சாப்பிட்றதுனால இலையில இதோட தாக்குதலை நம்ம அழகாக பார்க்க முடியும். மூன்றாவது துளைப்பான்கள், இந்த துளைப்பான்கள் கடித்து உள்ளே போயிடும். ஒன்று தண்டு துளைப்பானாக இருந்துச்சுன்னா தண்டுக்குள்ளே போயிடும், காய் துளைப்பானாக இருந்ததுன்னா கடித்து காய்க்குள்ளே போயிடும். ஸோ நம்ம அங்கக வேளாண்மையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சி விரட்டிகள் உள்ளே போன பூச்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை கடைபிடிக்கும் போது இந்த துளைப்பான்கள் அப்படின்ற பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப கவனமான நடவடிக்கை எடுக்கணும். அதை உள்ளேயே போக விடாமல் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணுங்க. நாலாவது வகை பூச்சிகள் வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள். வேர் தான் வந்து ஒரு செடிக்கு ஆதாரம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வேர் மூலமாக தான் அந்த செடிக்கு தேவையான தண்ணியோ சத்தோ எடுத்துக்குது. இதை நிறைய டைம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, கத்திரி செடி நல்லா பச்சையாக இருக்கும், பச்சையாக இருக்க செடி திடீர்னு வாடிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஏதோ நோய் வந்துருச்சுன்னு நினைப்போம். வாடுற செடியில் லேசாக மண்ணை நீக்கிட்டு அந்த வேர் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர் ஃபுல்லாக பாதி வேர் இருக்காதுங்க, எல்லாம் அந்த புழுக்கு வந்து உள்ளே கடிச்சிருக்கும். அப்போ அந்த வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளும் மிக மிக முக்கியமானது. அப்போ வேரை தாக்கக்கூடியது வந்து அந்த ஒரு வாடல் ஏற்படுதுன்னா அது பூச்சினாலையா நோயினாலையான்றதை நம்ம இனம் கண்டறிய வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஸோ இதுவரைக்கும் பூச்சிகள் எல்லாமே கெட்டதில்லை, நல்ல பூச்சிகள் எது கெட்ட பூச்சிகள் எது அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நம்ம அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம விவசாயிகள்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் எல்லா ரசாயன விவசாயிகள் இருக்கீங்க, எந்த ஒரு விவசாயியாவது நான் என்னோடய டேங்க்லங்க ஸ்ப்ரேயர் டேங்க்கில் நான் ஒரே ஒரு மருந்து தான் ஊற்றி அடிக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை,
ஏன்னா உரக்கடைக்காரர் மூணு மருந்து கொடுத்தாருனா மூணு மருந்து, ஆறு மருந்து கொடுத்தா ஆறு மருந்தையும் கலக்கி அடிக்கிறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தேவையில்லாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை தேவையில்லாத அளவில் தேவையில்லாத நேரங்களில் கொடுக்கும்போது இந்த பூச்சிகளுக்குள்ளார ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாயிருதுங்க. ஸோ நீங்கள்

தண்ணியே கலக்காத மருந்தில் அந்த பூச்சியை போட்டால் கூட பூச்சி சாகிறதில்ல. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிறது ஒன்று. இன்னொன்று, தேவையில்லாமல் நம்ம ரசாயனங்களை கொண்டு போய் மண்ணில் போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் நம்ம வயல்வெளிகள் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அத்தனையும் அழிஞ்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளின் எஞ்சிய நஞ்சு, இதை வந்து ரெசிடியூன்னு சொல்லுவோம். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் அப்படின்ற வியாதி எங்கோ ஒருத்தருக்கு இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குங்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை தான் இன்னைக்கு இருக்குங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை சரியாக பயன்படுத்தாமல் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கக வேளாண்மை அல்லது இயற்கை விவசாயம் அல்லது ரசாயனம் இல்லாத வேளாண்மைன்னு சொல்கிறோம். இந்த ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மையில் எப்படி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னா என்னது? ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புனா நமக்கு என்னென்ன வழிமுறைகள் முடியுமோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பயிர் பாதுகாப்பு பண்ண போகிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை உழவு. கோடை உழவோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்திரை உழவு பத்திரமாத்து தங்கம்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்துக்கு இணையாக இந்த கோடை உழவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த முதல் கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு மேற்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கட்டாயமானது. இந்த கோடை உழவை அக்னி நட்சத்திர வெயிலின் போது கோடை உழவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளோட வளர்நிலைகள், பூஞ்சான வித்துக்கள், கண்ணுக்கு தெரியாத நூற்புழு, களைகளோட விதைகள், இது எல்லாமே அந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு மேலே கொண்டு வந்து அத்தனையும் அழிக்கப்படும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த கோடை உழவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பறவை தாங்கிகள்ன்றோம். பறவை தாங்கினா இதுக்காக நீங்கள் பெருசாக கஷ்டம்லாம் பட வேண்டாம். நம்ம தோட்டத்தை சுற்றியே நிறைய மரங்கள் இருக்குது. அந்த கிளைகள் உள்ள மரக்கிளைகளை வந்து வெட்டி தோட்டத்தில் அங்கங்கே நட்டு வச்சிடறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையிலேயே புழு பூச்சிகளை மட்டுமே உணவாக உண்ணக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு கொடுக்குறோம். ஏன்னா தரையில் உட்காந்து மேலே செடி மேலே இருக்கிற புழுவை அதனால் பார்க்க முடியாது. ஸோ கிளையுள்ள குச்சிகளை நம்ம அங்கங்கே ஊனி வச்சுட்டோம்னா அது மேலே உட்காந்து செடிகளில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை கண்டறிஞ்சு அந்த பறவைகள் தனக்கு உணவாக எடுத்துக்கும். நம்ம இதுக்குன்னு ஒன்றும் பெருசாக சிரமப்பட போகிறதில்ல, இது ஒரு எளிமையான விஷயம். ஸோ முதல்ல கோடை உழவை பற்றி பார்த்தோம், அடுத்து பறவை தாங்கிகள் பார்த்துட்டோம். அடுத்தது மிக முக்கியமானது பொறி பயிர் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு சில பூச்சிகளுக்கு ஒரு சில பயிர்கள் ரொம்ப பிடிச்ச பயிர்கள். அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மிக முக்கியமாக ரெண்டு பயிரை பற்றி பேசுகிறோம். ஒன்று வந்து செண்டுமல்லிப்பூ அல்லது துளுக்கமல்லின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு அல்லது கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மிக அருமையான பொறிப்பயிர். அதாவது எல்லா பயிர்களையும் தாக்கி சேதப்படுத்தக்கூடியது ஒன்று வந்து காய்ப்புழு, இன்னொன்று புரோட்டீனியா புழு. இந்த ரெண்டு புழுக்களுக்குமே பிடிச்ச பயிர் எது அப்படின்னு பார்த்தோம்னா செண்டுமல்லி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு. இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் வரப்புல ஒரு 10 செடியாவது ஆமணக்கு செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இதுதான் இந்த பொறிப்பயிரோட தத்துவம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காய்கறி பயிர் செய்கிறோன்னா காய்கறியில் ஊடு பயிராக செண்டுமல்லியை பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காய்ப்புழு நம்ம காய்கறியை விட்டுட்டு ஃபுல்லாக செண்டுமல்லிக்கு மட்டும் வந்துடும். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நூற்புழு, இதை நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணில் இருக்குது. இப்போ நம்ம இந்த செண்டுமல்லி பூவை வந்து ஊடு பயிராக சாகுபடி செய்யும்போது செண்டுமல்லியோட வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு திரவம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களை அழிச்சிடும். ஸோ அதனால தான் செண்டுமல்லிக்கு வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் அல்லது அங்கக வேளாண்மையில் செண்டுமல்லிக்கோட முக்கியத்துவம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இது தாங்க. ரெண்டாவது நம்ம ஆமணக்கு பற்றி சொன்னோம். ஆமணக்கு வந்து பொறிப்பயிராக வரப்புல ஒரு 10 செடியாவது நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா புரோட்டீனியா புழுவோட தாக்குதல் மொத்தமும் இந்த ஆமணக்கோடு நின்றும் நம்மளுடைய முதன்மை பயிர் வந்து பாதுகாக்கப்படும். இதை தான் பொறிப்பயிர் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பொறிகள். எப்படி எலிக்கு பொறி வச்சு பிடிக்கிறோமோ அது மாதிரி சில பொறிகள் இருக்குங்க. இது வந்து ஒரு புது கான்செப்டெல்லாம் கிடையாது, இதை நான் சொன்னால் உங்களுக்கு எளிமையாகவே புரியும். ஒன்று வந்து மிக முக்கியமான பொறின்னு பார்த்தோம்னா விளக்கு பொறின்னு சொல்கிறோம். இது புதுசெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் லைட்டு போடுறோம், லைட்டு போட்டோம்னா லைட்டு வெளிச்சத்துக்கு பூச்சிகள் நிறையா கவரப்பட்டு வருது. இப்போ இதே லைட்டை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுட்டு
அந்த லைட்டுக்கு அடியில் ஒரு பேசினில் அரை பேசினுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடறோம்.

அப்ப என்ன ஆகும், விளக்கு வெளிச்சத்துக்கு கவரப்படக்கூடிய பூச்சிகள் தண்ணியில விழுந்து செத்துரும். அந்த காலத்துல என்ன பண்ணணும், விளக்கு வெளிச்சத்துக்கு பூச்சிகள் கவரப்பட்டுச்சுன்னா லைட்டுக்கு அடியில ஒரு பேப்பர்ல எண்ணெயை தடவி கட்டி விட்டோங்களா. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில என்ன சொல்றோம் அப்படின்னா, பூச்சிகளுக்கு வெள்ளத்தாளை விட மஞ்சத்தாள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோம். அதனாலதான் மஞ்சள் ஒட்டும் பொறி பத்தி பேசுறோம். இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்றத விவசாயிகள் வெளியில தான் வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நாமளே அழகா நம்ம மஞ்சள் ஒட்டும் பொறிகள் தயாரிச்சுக்கலாம். இது ரொம்ப சுலபங்க. ஒன்னு மஞ்சள் கலர்ல பாலித்தீன் ஷீட், பெரிய பெரிய ஷீட் கிடைச்சதுன்னா ஒரு 2.5 அடிக்கு 1.5 அடிக்கு கட் பண்ணிட்டு செவ்வக வடிவத்துல 2 உயரமான குச்சியில 4 கார்னர்லையும் கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு அந்த ஷீட்டோட 2 பக்கமும் விளக்கெண்ணையும் வேஸ்ட் கிரீஸையும் சம அளவுல கலந்து 2 பக்கமும் பூசிடுறோம். இதுக்கு 15 நாள்ல நிறைய பூச்சிகள் ஒட்டுனதுக்கு அப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் விளக்கெண்ணையும் கிரீஸும் தடவிட்டு இதை பல முறை பயன்படுத்தலாம். இல்லைங்க, எனக்கு இந்த பாலித்தீன் ஷீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்?

பொறி அப்படின்றது விவசாயிகள் வெளியில தான் வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நாமளே அழகா நம்ம மஞ்சள் ஒட்டும் பொறிகள் தயாரிச்சுக்கலாம். இது ரொம்ப சுலபங்க. ஒன்று மஞ்சள் கலர்ல பாலித்தீன் ஷீட்டு, பெரிய பெரிய ஷீட் கிடைச்சதுன்னா ஒரு 2.5 அடிக்கு 1.5 அடிக்கு கட் பண்ணிட்டு செவ்வக வடிவத்தில் 2 உயரமான குச்சியில 4 கார்னர்லையும் கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு அந்த ஷீட்டோட 2 பக்கமும் விளக்கெண்ணையும் வேஸ்ட் கிரீஸையும் சம அளவில் கலந்து 2 பக்கமும் பூசிடுறோம். இதுக்கு 15 நாளில் நிறைய பூச்சிகள் ஒட்டுனதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் விளக்கெண்ணையும் கிரீஸும் தடவிட்டு இதை பல முறை பயன்படுத்தலாம். இல்லைங்க, எனக்கு இந்த பாலித்தீன் ஷீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? வீட்டில் உடஞ்ச பிளாஸ்டிக் குடம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம்? மஞ்சள் பெயிண்ட்டை மட்டும் வாங்கி வெளிப்புறத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தடவிட்டு நல்ல ஒரு உயரமான குச்சியில் இந்த குடத்தை தலைகையில் கவுத்தி வச்சிடறோம். ஸோ எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் இந்த மஞ்சள் கலர் பேப்பர்லேயோ இல்லை மஞ்சள் குடத்துலேயோ வந்து ஒட்டிக்கும். 15 நாளுக்கு அப்புறம் இதை தொடச்சிட்டு திரும்பவும் விளக்கெண்ணெய் தடவி வச்சிடலாம். இது வந்து ஒரு மஞ்சள் ஒட்டும் பொறின்னு சொல்கிறோம். எல்லா வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொறியாக இருக்கும். இதே இப்போ மிளகாயில் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நிறைய இலை பேனோட தாக்குதல் வருது. இந்த மிளகாயில் வரக்கூடிய மிளகாய்னு இல்லைங்க, எந்த பயிராக இருந்தாலும் அதில் வரக்கூடிய இலை பேனுக்கு உகந்த கலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல வண்ண ஒட்டும் பொறி. ஸோ மஞ்சளுக்கு பதிலாக நீல வண்ணத்தை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சில வகையான பொறிகள்னு சொல்கிறோம். இதில் மிக முதன்மையான பொறி எது அப்படின்னு பார்த்தோம்னா இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறினா என்னதுங்க? அதாவது ஒரு பூச்சியில் ஆணினம் பெண்ணினம்னு இருக்கும். பெண்ணினத்திலிருந்து ஒரு ஸ்மெல்லு காற்றுல அப்படியே கலந்து போச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வர்ற திசையை நோக்கி ஆண் பூச்சி வந்து இனச்சேர்க்கை பண்ணும். இதை தான் நம்ம இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்கிறோம். இந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து அந்த பெண் பூச்சியிலேருந்து வெளிவரக்கூடிய ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செயற்கை முறையில் தயாரித்து சின்ன சின்ன ரப்பர் டியூபாக கடைகளில் விற்கிறாங்க. அது வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கும். அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் இனக்கவர்ச்சி பொறியில் வச்சிடறோம். வச்சிட்டோன்னா என்னாகும்? அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆண் பூச்சிகள் அங்கே பெண் பூச்சி இருக்குன்னு நினச்சிட்டு வந்து அந்த பொறிக்குள்ளே விழுந்துடும். ஸோ இந்த இனக்கவர்ச்சி பொறியில் நிறைய பூச்சிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு வாரத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பூச்சி விரட்டியை தெளிக்கிறதன் மூலமாக, இப்போ நான் என்னென்ன பூச்சி விரட்டின்றதை அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளை தெளிப்பதன் மூலமாக பூச்சிகள் முட்டையிடுவதை தடுத்துடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நம்ம முட்டை ஒட்டுண்ணின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முட்டை ஒட்டுண்ணியை இந்த பூச்சி எப்போ நிறைய விழுகுதோ அந்த டைமில் முட்டை ஒட்டுண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணோம்னா அந்த முட்டைகளை முட்டை பருவத்திலேயே அழிக்க முடியும். இந்த இனக்கவர்ச்சி பொறியோட முக்கியத்துவம் இதுங்க. ஸோ இதெல்லாம் பொறிகள். இது தவிர நம்ம சில உயிருள்ள பொருளை பயன்படுத்தியும் நம்ம பூச்சியை கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ட்ரைகோகிரம்மா முட்டை ஒட்டுண்ணி, இது ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வருது. அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்திலையும் கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்ம மருதமலை போகிற வழியில் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்கலைக்கழகத்தில் பூச்சியல் துறையிலையும் இந்த ஒட்டுண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒட்டுண்ணியை பூச்சியல் துறையில் வாங்கியும் நம்ம பயன்பெறலாம். இது தவிர இறை விழுங்கின்னு சொல்லுவோம், பிரிடேட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த இறை விழுங்கிகளும் பயிர் பாதுகாப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பொறிவண்டுகள் இருக்குது. இது தவிர பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இறை விழுங்கியும் இருக்குது. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தென்னையில் இலைக்கடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக சுருள் சுருளாக இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து நம்ம ரூகோ சுருள் வெள்ளையின்னு சொல்லுவோம். இதுக்கு கூட நம்ம பல்கலைக்கழகத்தில் பூச்சியல் துறையில் இந்த அப்போட்டோக்ரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சியோட முட்டைகள் தர்றாங்க. இதை வாங்கி கொண்டு போய் நம்ம தென்னை மரத்து இலையில பின்னடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இளம் பருவம் இந்த வெள்ளைப்பூச்சியை ஃபுல்லாக சாப்பிட்டு நிறைய பெறுகிறோம். இது வந்து ஒரு இறை விழுங்கிக்கான ஒரு உதாரணம். இது எல்லாமே எல்லா உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்திலையுமே கிடைக்கிறதுனால ஈஸியாக நம்ம விவசாயிகள் இதை வாங்கி பயன்பெறலாம். இது தவிர அதாவது நன்மை செய்யக்கூடிய, எப்படி பூச்சிகளில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி இருக்குன்னு சொன்னமோ அதே மாதிரி சில பூஞ்சானம் சில பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று தாங்க பிவேரியா மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடியது. இந்த பிவேரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூஞ்சானம் பூச்சிகள் மேலே வளர்ந்து அப்படியே பூச்சிகளை வந்து கொன்னுறோம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூஞ்சானம் பூச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம தெளிக்கணும். இன்னொன்று காற்றுல ஈரப்பதத்தின் அளவு 70% மேலே இருக்கணும்.
ரெண்டாவது மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடிய பச்சை பூஞ்சாணம். இது குறிப்பாக

எண்ணெயில வரக்கூடிய காண்டாமிருக வண்டோட புழு பருவத்தை அந்த எருக்குழியிலேயே அழிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு பூஞ்சாணம். இது தவிர பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடின்னு சொல்லுவோம், இது தண்ணி மருந்தாகவும் கிடைக்கும், நமக்கு பவுடராகவும் கிடைக்குது, இதையும் வாங்கி பயன்படுத்தலாம். இதெல்லாம் புழு அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வேற சாப்பிடக்கூடிய வெள்ளை வேர்ப்புழுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு வகையான நூற்புழுவும் இருக்குது, அதையும் பயன்படுத்தி நம்ம இந்த வெள்ளை வேர்ப்புழுவை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாமே உயிருள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி பூச்சி மேலாண்மை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய தோட்டங்களில் நம்ம ரசாயனம் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் தானாகவே பெருகிட்டு இருக்கும். அடுத்தது மிக முக்கியமானது பூச்சி விரட்டிகள், அதாவது தாவர பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லுவோம். அதாவது என்னதான் நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புன்னு பேசினாலும் நம்ம விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரேயரை மாட்டி மருந்தடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் மிக முக்கியமானது வேம்பு. வேப்ப மரத்தை ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வேப்ப மரத்தை வந்து மாரியம்மன் சாமிக்கு இணையாக நினச்சதுனால தான் இன்னும் அந்த மரத்தை நம்மளால் பாதுகாக்க முடியுது. வேப்ப மரத்திலிருந்து நம்ம பயிர் பாதுகாப்புக்கு மூணு வகையான பொருட்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வேப்பம் புண்ணாக்கு, அதாவது இயற்கை விவசாயம்னு முடிவு பண்ணிட்டோம்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்காவது மண்ணில் போட வேண்டியது மிக முக்கியமானதுங்க. அதே மாதிரி சீசன் டைமில் நமக்கு வேப்பங்கொட்டை கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம பாதுகாப்பாக காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் கிடைக்கக்கூடிய விவசாயிகள் 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வேப்பெண்ணெய் அப்படின்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலமாக இதை ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். இந்த வேப்பெண்ணெய் பயன்படுத்தும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், என்னன்னா எண்ணெயும் தண்ணியும் கலக்காது. அப்போ இந்த வேப்பெண்ணெயை தண்ணியில் கரைக்கிறதுக்கு முன்னால் கரையும் பக்குவத்துக்கு மாத்திரும். எப்படி மாற்றலாம்? ரொம்ப எளிமையான விஷயங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வேப்பெண்ணெயின்னு சொன்னோம். 1 லிட்டர் கேனில் 300 மில்லி வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சோப்பு அல்லது காதி சோப்புனா ரொம்ப சிறந்தது. காதி சோப் கிடைக்காதவங்க 2 பாக்கெட் ஷாம்பு கூட வெட்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா தெளிஞ்ச எண்ணெய் மஞ்சள் கலரில் பால் மாதிரி மாறிடும். இதை நம்ம தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்சிரும். இது ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக செயல்படும், நோய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது வேப்பங்கொட்டை கரைசல். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ இன்னைக்கு தோட்டத்துக்கு போகிறோம், லேசாக பூச்சி தாக்குதல் தென்படுது, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தயார் பண்ணிக்கலாம். எப்படி தயார் பண்ணலாம்? 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வேப்பங்கொட்டை எடுத்து நல்லா அரைச்சு இந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சிடறோம். இன்னைக்கு நைட்டெல்லாம் ஊறும், மறுநாள் பகல் நைட்டெல்லாம் ஊறுங்க. நாளான்னைக்கு காலையில் இதை வடிகட்டி அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும். இதை தான் வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்கிறோம். இதை தவிர நம்ம விவசாயிகள் நம்ம தோட்டத்திலேயே தயார் பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான பூச்சி விரட்டி, ஒன்று வந்து 3G பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். 3G என்னது? இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல். இதை எப்படி தயாரிக்கிறது? ரொம்ப சுலபமானது. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 கிலோ. இந்த ஒவ்வொரு கிலோ பொருளுக்கும் 2 லிட்டர் கோமியம். ஸோ மொத்தமாக இந்த 3 கிலோ பொருளுக்கு 6 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி ஒன்றா கலந்து வச்சிடறோம். இந்த கோமியத்தை நீங்கள் தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடாது. காலையில் மாடு பால் கறக்கிறதுக்கு எழுப்பி விட்டால் கோமியம் விடுது இல்லைங்களா, அப்போ பிடிச்சிக்கணும். அந்த ஃப்ரெஷ்ஷான கோமியத்தில் இந்த 3 பொருளையும் 1 கிலோ எடுத்துட்டு 6 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி ஒரு ட்ரம்மில் ஒன்றா கலந்து வச்சுருங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கலக்கி விட்டு மூடி வச்சிடறோம். கலக்கி விடுற குச்சியையும் அப்பப்போ நம்ம அலசி வைக்கணும். இல்லை அது மேலே ஈ உட்காந்து முட்டை வச்சிருச்சுன்னா அந்த குச்சியை வச்சு திரும்பவும் கலக்கிறப்ப புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் 15 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு 16வது நாள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கரைசலை 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். மிக அருமையான ஒரு பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம். இதை எப்படி பயன்படுத்துறது? 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர், 5% கரைசல்னு சொல்லுவோம். 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் கரைசல் அப்படின்ற அளவில் பயன்படுத்தினோன்னா இது புழு, சாறு உறிஞ்சும் பூச்சி, எல்லா வகையான பூச்சிகளுக்கும் ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக செயல்படும். சரிங்க, இஞ்சியும் பூண்டும் விலை ஜாஸ்தியாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? நம்ம தோட்டத்தை சுற்றியே கிடைக்கக்கூடிய இலை தலைகளை வச்சு நம்ம 5-இலை கரைசல் தயார் பண்ணலாம். அந்த 5-இலை கரைசலுக்கு என்ன வகையான இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 இலையில் 1 இலைக்காவது பூச்சி விரட்டும் தன்மை இருக்கணும்.
அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா நொச்சி ஆட

0: பழத்தோட இதில் ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கங்க. ரெண்டாவது, 5 இலையில ஒரு இலையாவது கசப்பாக இருக்கணும். எந்த இலை கசப்பாக இருக்கும்? வேப்பிலை, சரிங்களா? மூணாவது, 5 இலையில ஒரு இலையாவது மோசமான ஸ்மெல்லு வர்ற மாதிரி, வாட வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஊமத்தையை பயன்படுத்துகிறோம். இல்லைங்க, எங்கள் ஊரில் ஊமத்தையோட மோசமாக ஸ்மெல் வர்ற மாதிரி செடி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். நாலாவது, 5 இலைகளில் ஒரு இலையாவது உடைச்சா பால் வர்ற மாதிரி இருக்கணும். எந்த இலை உடைச்சா பால் வரும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், எருக்கு. ஸோ எருக்கு இலை 1 கிலோ எடுத்துக்கிறோம். கடைசியாக 5வது இலை எப்போவுமே சோத்துக்கத்தாலையாக வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு டிவியை ஆன் பண்ணிங்கன்னா சோத்துக்கத்தலையில் தயாரித்த சோப்பு ஷாம்புன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லைங்களா? என்னென்னா, சோத்துக்கத்தலைக்கு இயற்கையிலேயே கிருமி நாசினியாக செயல்படுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சோத்துக்கத்தலையை கட் பண்ணிட்டு கை கழுவுனீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே நுர நுறையாக வருது இல்லைங்களா? இந்த சோப்புத்தன்மை இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி நம்ம இந்த கரைசல் தயாரிக்கும் போது இந்த கரைசலின் ஒட்டும் தன்மையும் பரவும் தன்மையும் சீராக இருக்கும். இப்போ இதை எப்படி தயாரிக்க போகிறோம்? 5 வகையான இலைகள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இலையும் 1 கிலோ எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கிலோ இலைக்கும் 2 லிட்டர் கோமியம். ஸோ 5 கிலோ இலைக்கு 10 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி கலந்து வச்சிடறோம். 3G மாதிரியே தான். இதையும் 15 நாள் புளிக்க வைக்கணும். டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிருங்க. ஈ உட்காராத மாதிரி பார்த்துக்கணும். 15 நாள் கழித்து இதை வடிகட்டி ஒரு கேன்லேயோ இல்லை பக்கெட்லேயோ எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கரைசலை 6 மாதம் வச்சு பயன்படுத்தலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்? 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர். நம்ம 3G வந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் சொன்னோம். இந்த 5 இலை கரைசல் அதை விட கொஞ்சம் பவர் கம்மின்றதுனால 10 லிட்டருக்கு தண்ணிக்கு 1 லிட்டர் அப்படின்ற அளவில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளை எல்லாம், இந்த 3G ஆகட்டும் 5 இலை கரைசல் எல்லாமே நம்ம விவசாயிகள் நடவு பண்ணிட்டு ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்போ நம்ம இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் தென்படும் போது இதை தெளிக்கும் போது கம்ப்ளீட்டாக நம்ம பூச்சி தாக்குதல்லிருந்து நம்ம பயிரை பாதுகாக்க முடியும். ஸோ இது வரைக்கும் அதாவது இந்த பூச்சி விரட்டிகள் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன முறைகளில் நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? கோடை உழவு, பறவை தாங்கிகள் அமைத்தல், பொறி பயிர்களை பயிரிடுதல், பொறிகளை பயன்படுத்துதல், உயிருள்ள பொருளை பயன்படுத்தி எப்படி பூச்சி கட்டுப்பாடு பண்ணலாம், அடுத்து தாவர பூச்சிக்கொல்லிகள், இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை பற்றி பார்த்துருக்கோம். இதை கடைபிடிக்கும் போது தற்சார்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழிக்கு வழிவகை பண்ணுதுங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து விவசாயிகள் அனைவரும் அங்கக வேளாண்மையில் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்களது பாடத்தில் சந்திப்போமானையர்களே, வணக்கம்.

நேரம் 7:59. இன்னும் சில நொடிகள் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய முன்னோட்டம். சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and...

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நமது எஃப்எம் ரெயின்போ 103. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலிறகு. தேனினும் இனிய தவிட்டாத இசை பாடலின் தொகுப்பாய் நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு புதுமை செய்யும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் கொடுத்து வைத்தவள். நிகழ்ச்சியில் முதற்கூடிய முதல் பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கிறாங்க. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தால பொழைச்சு கிடக்குது உசுர் அப்படின்னு சொன்னா, நினைக்கிற நினைப்பை இப்படி இருந்தா நெருக்கத்திலே வரும் சொர்க்கம், அதில் இனிக்கிற இனிப்பை உனக்கு என்ன தந்தேன், இனிமேல் எனக்கு என்ன வெட்கம். நல்ல ஒரு கவித்துவமான

காதல் பாடலை கேட்ட நேரம் நீர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கீங்க. இது மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் மீண்ட சொர்க்கம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது பி லீலா அண்ட் எஸ் ஜானகி. இந்த படத்துக்கான இசை டி சலபதி ராவ், பாடல் பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது கேளுங்க ரசிங்க.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

மாரியப்பா, இசை சங்கர் கணேஷ். நாம கேட்கவிருக்கும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் தெரியுமா? மாணவன். விசில் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். கேளுங்க, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலரகால 9:25 நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர்

பாட்டு கொஞ்சம் பெப்பியா ஜாஸா, சோ கலக்கலா இருந்தது அப்படின்னு எடுத்துட்டால் கூட வரிகள் ரொம்ப கவனிக்கும் விதமா இருந்தது நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்கல்ல. எஸ், விசில் அடிச்சா குஞ்சுகளா அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாலும் ஒரு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வந்து கிண்டளிக்கிறதும் கலைகளையும் அப்படி ஒரு சுகம் இருக்கதான் செய்யுது இல்ல. சூப்பர். ஸோ இந்த மாதிரி இன்னும் எண்ணிலடங்கா கவித்துவமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நாம கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் இருவல்லவர்கள். நாம கேட்கவிருக்கும் இந்த பாடலை பாடியிருக்கிறது எல்லா ஈஸ்வரி, பாடலுக்கான இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன். கேளுங்க ரசிங்க.

ஆசைக்கு என்ன காசா படமாக ஆடி பார்ப்போம் வாங்க, ஆடும்போதே துள்ளி துள்ளி பாடி பார்ப்போம் வாங்க, பாடும்போதே பறவை போல பறக்க வேணுங்க அங்கே ஏன் இந்த பாறை ஐய. நல்லா இருந்துச்சுல்ல? ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல் கேட்கும்போது அந்த வரிகளையும் நீங்கள் நினச்சி கவனிச்சிங்கன்னா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர்றதுக்கு முன்னாடி

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

பெண்களே ஆசைப்படக்கூடிய அழகுனா பாத்துக்கங்களேன். பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். பாடலை பாடியிருந்தது பி.பி. ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கான இசை ஆர். கோவர்தனம். பாடலாசிரியர் ஏ. மருதகாசி. நேரம் 9:38. எஃப்எம் ரெயின்போ 103 நேரில் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சிவகங்கை சீமை திரைப்படத்திற்காக பி. லீலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன். கேளுங்க, ரசிங்க.

0: YMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தனமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: கண்ணங்கருத்த கிளி, கட்டழகம் தொட்ட கிளி, அண்ணனடை போட்டாலடி, நல்ல ஒரு பாடல கேட்டு மகிழ்ந்திருக்கும். 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட மயிலகு தந்து கொண்டிருக்கிறது நிறைய நல்ல பாடல்களை. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? நிறைக்கூடம். இந்த படத்துல இந்த பாடலை TM சவுந்தரராஜன் PCC பாடியிருக்காங்க. என்ன பாடல் அப்படிங்கறத நான் பிளே பண்ணும்போது கேளுங்க. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கான இசை வி குமார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எல்லா பாட்டுமே கொஞ்சம் பேஷ் பேஷ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. கேட்டச்சே பண்ணுங்க.

எப்படிதான் பாருங்களேன், கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கல்லொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. வார்த்தைகள்லாம் அப்படியே வந்து வந்து உட்காரும் போல இருக்கு, அப்படியே அவங்க மெட்டு சொல்ல சொல்ல அப்படியே வந்து உட்காந்துக்கும் போல இருக்கு. நல்ல நல்ல பாடலாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். 9:47 நாம கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் தர்மம் தலை காக்கும். இந்த பாடலை பாடியிருக்கிறது டிஎம் சவுந்தரராஜன், பிசுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். நான் கேட்டு ரொம்ப நாளாச்சு, நீங்கள் கேளு ரசிங்க.

எட்டி எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி விட்டதடிக்காது. அடடா கவிஞர்ப்பா கவிஞர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து எழுதணும்னு முற்படும் போது நிறைய நல்ல பழைய பாடலை கேட்டிங்க அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் உருமாமா. எஸ் இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்கும்போதெல்லாம் எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுல. நம்ம நிகழ்ச்சியில் நாம கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் மணப்பந்தல். பாடலை பாடியிருக்கிறது பி.பி. ஸ்ரீனிவாஸ், பேசுசிலா. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கேளுங்க ரசிங்க.

கொஞ்சி கொஞ்சி, கொட்டி கொட்டி, அள்ளி அள்ளி, கிள்ளி கிள்ளி, சொல்லி சொல்லி, இந்த மாதிரி அடுக்கடுக்காக வர வார்த்தைகள் ரொம்ப அழகாக மட்டும் வரும்போது கேட்க ரொம்ப இனிமையா இருக்குல்ல. அதுலயும் குறிப்பா முத்து முத்து புன்னகையை சேர்த்து கன்னி முன்னும் பின்னும் அண்ணன் அடை கோர்த்து

0: எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு படம் தெரியுமா? கவிதா. 1962 வெளிவந்த படம் அது. பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனாராணி, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் அது. இதோட நிகழ்ச்சியை வாய்ண்ட் பண்றது நான் உங்கள் சிவா.
1: பொன்னம்மா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் இனி கேட்கலாம் மனதோடு ரெயின்போ. திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-04 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேலை லைன் கிடைக்கலாம், ஒரு வேலையில எப்பவுமே லைன் கிடைக்க முடியாது, எடுக்கவே மாட்டேப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம். நோ கோம் ஐம்பம் 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் என்ன சரியா பயன்படுத்துங்க. இன்னைக்கு அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்க?

0: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நலமாக இருக்கிறீரா சார்?
1: நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: சார், உரிமை கீதம் படத்திலிருந்து மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாடம்.
1: ஓகே, பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
0: நன்றி சார்.

நேர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தோஷமா பாட்டுக்கலாம். பட் ஒரு கண்டிஷன், 1981 இருந்து 1992 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடல்கள் தான் கேட்கணும். இது வந்து ஸ்ட்ரிக்டான கண்டிஷன். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுலாம் கேட்டு

0: நாலேஜ் தெரியுமா, உனக்கு தெரியுமா, நீ கேட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி என்ன பாட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போடுவேன். நான் சொன்ன வழிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சி அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துலாமா? இங்க வாங்க. ஹலோ,
1: உற்சாகமான இரவு வணக்கத்துடன் விடுமலை. வணக்கம் வரவராஜன் சார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? இன்னைக்கு நானும் ஒரு தொழிலாளி இருந்து நிலவு மலரும் கலை இறங்கும் போது பாட்டு கொடுத்தேன்.
0: பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி சார்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி இருந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: உங்களுக்கு? நல்ல படத்துல இருந்து
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

மனசுக்கு பிடிச்ச பாட்டை மனதோடு ரெயின்போல கேட்கறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தான் இல்லையா? 10:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரில் கேட்டு சந்தோஷம் என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா இது லிசனர்ஸ் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேரில் அப்படிங்கறதுனால இன்னும் கூடுதலா நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. நீங்க

0: கரெக்டாக நான் சொன்ன வழிமெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பீரியட்குள்ளே தான் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மூன்றாம் திரைப்படத்திலிருந்து பூங்காற்று புதிதானது.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: பாட்டுக்கான நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாபாவளம் கார்த்திகேயன் சார்.
0: கார்த்திகேயன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இலக்குவாசல் படத்திலிருந்து சார், பாடி சரண்டாச்சி அந்த பாட்டு சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். நமது எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மனதோடு ரெயின்போ நேயருப்பம் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்கானதுன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் மொய்தீன் பேசுறேன், இங்க திருப்பூர் கோல்டன் நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க மொய்தீன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து மெல்ல தந்தது கதவு படத்துல இருந்து தேடும் கண் பாவை பாடல் போடுங்க.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. சோ நம்ம வந்து நல்ல நல்ல பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் நேர்களாகி நீங்க தான். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் மடதூர் ரெயின்போல உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கும்படி ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்னு நினைப்பனோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 0 4 6 அப்படின்ற எண்ணுக்கோ நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் எண் 9585800103. நம்ம நிகழ்ச்சியை நம்ம கடைசியாக கேட்டோம் இல்லையா, அது வந்து சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி கேட்டார். அவருக்காக அந்த பாடல் கொடுத்துருந்தோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணவேணி, காவலிபாளையம், திருப்பூர் மாவட்டம் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து கண்ணம்மா என் காதல் கண்ணம்மா பாடலுங்க சார். எல்லாருக்கும் கொடுத்துருங்க சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. 10:42 நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பல்லடத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: தேவர்மான் படத்துல இருந்து இஞ்சி எடுப்பலா போடுங்க சார்.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வளைங்காட்டிலிருந்து சந்தோஷ் பாய்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாயம்புலியில் ஆடி மாசம்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீர்கள் இதுவரை கேட்டது மனதோட ரெயின்போ. நீரொடுப்பம் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. நீர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 86 அதிகாரம் விருந்தோம்பல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் கே கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் சித்ரா, டி ஏ தனபாண்டியன், நாகூர் இஎம் ஹனிஃபா, தினேஷ், கே வீரமணி ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று, தொடர்ந்து 7:35 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:40 நம்மை சுற்றி, 7:55 செய்தி செய்திகள், 8 மணியிலிருந்து 9 மணி வரை ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், காலை 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி எனது கிராமம் எனது கௌரவம், 2:30 ஊர்பரத்திலே கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் RM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், 3 மணிக்கு கிராமபோனும் 103, 3:30 NCERT

தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதா நிகழ்ச்சி. நாளை மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 5 மணிக்கு சித்திரச் செவ்வானம், 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறுமூரம், பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பைதவி மேற்கிந்த இசை, 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு மயிலிருக்கு, 10:00 மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து வானிலை அறிவிப்பு, 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். நன்றி, வணக்கம்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விருத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

0: മനസ് മയങ്ങും.
1: ஆம்நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே ஜி யேசுதாஸ் மஞ்சுளா பாடியது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து. அன்பு என்பது நான் சொல்லி தெரியவில்லை, ஆனால் நீ சொல்லும் வார்த்தையோ.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம்.

இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து இதோ இந்த தேன்பூ எப்படி இனிக்கின்றது என்று பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. சின்னப்பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஆம்னியர்களே, இந்த இரவு வேளையில் அந்த சின்னப்பூ உங்களிடம் என்னத்தான் பேசுகிறது கேட்கலாமா?

என்ன நேயர்களே, சின்ன பூ பேசியதா இசைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அடுத்து வரும் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடியது, இணைந்து எஸ் ஜானகியுடன் குரலில் வைரமுத்து ஏற்றி சந்திரபோஸ் இசையமைப்பில் கேட்கலாமா? இந்த சின்ன சின்ன பூ மீண்டும் ஒரு செய்தி சொல்கிறது என்னவென்று.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது பவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ அடுத்து வரும் பாடல் டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியுள்ளது. டி ராஜேந்திர் ஏற்றி இசைமித்த பாடல் இது. கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த உறங்கும் நேரத்தில் விழிகள் எப்படி கண்மூடாமல் இசையை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு?

தம்பிக்கு எந்த ஊரு, இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பஞ்ச அருணாச்சலம் வீச்சு இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த தீபம் உங்களுக்காக. அன்பு என்னும் தீபம் உங்களில் இருந்தால் எல்லோரிடத்திலும் ஒளி வீசட்டுமே இந்த இரவு வேளையிலும்.

நேரம் 11:30 40 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அன்பு நேயர்களே,

இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனை முறை சிரித்திருப்பீர்கள்? என்ன காரணத்திற்காக? சற்று சிந்தித்தே இதோ இந்த செங்கமலும் சிரிக்குது. இந்த பாட்டை கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது. குருவிக்காரம்ப சண்முகம் இயற்றிய இந்த பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தாவணி கனவுகள்.

என்னென்ன பதில் கிடைத்ததா? அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏடி இளையராஜாவின் இசையமைப்பில் நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் பாடிய பாட்டை கொஞ்சம் இப்படி

கேட்கலாமா என்று சொல்கிறார்களோ. ஆம் நேர்களே, நீங்களும் இசைந்து பாடலாம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் பி. சுசீலா ராஜ சீதாராமன் பாடியுள்ள பாடல். இது எம். ஜி. வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வாழ்க்கை படத்திலிருந்து இந்த பாடல். இசை என்பது எப்போதும் நமக்குள்ளாகவே இருக்கின்றது. அந்த இசையை ரசித்து கேட்கலாமா? இப்படியும் வானொலி

இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, கும்பகோணத்திலிருந்து சக்தி ராம் என்ற அன்பு நேயர் சூப்பர் ரேடியோ ஸ்டேஷன் என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுந்தர பெருமாள் கோவில் கலைதுரைராஜன் அவர்களும், வணக்கம், பாடல் போடுங்க, மனசு மயங்குதான்னு பார்ப்போம் என்று சொல்ல நினைத்தேன். முதல் பாடலே மனம் மயங்கும் பாடல் உன்னைத்தானே என சொல்லி நன்றி மிக்க நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும், தித்திக்கும் இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும், என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எட்டை

வேடப்பட்டி செல்வகுமார் அவர்களும் அகில இந்திய வானொலி 24 மணி நேரம் தமிழ் நிகழ்ச்சிகளை டிடிஎச் அலைவரிசை கேட்டு மகிழ்கிறேன், எனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது என்று சொல்லிவிட்டார். சேகா என் அன்புனேயன் கங்கராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவர்களும் இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கவுத்தப்பாடி சென்னியப்பன் அவர்களும் பாடல்கள் அருமை சூப்பர் ஸ்டார் என பதிவிட்டிருக்கின்றார்.

கவுத்தப்பாடி சென்னியப்பன் அவர்களும் பாடல்கள் அருமை, சூப்பர் சார் பதிவிட்டிருக்கின்றார். லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் மணலியா புதுநகரிலிருந்து பதிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலையும் சொல்லி உன்னை நினைத்தேன் பூவே உன்னைத்தானே தஞ்சம் என்று பாடல்களை தந்து எப்படியோ என்ன சொல்லி ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கார். நன்றி. வழக்கம் போல மாதவரம் வீரராகவனின் அன்புநேயரும் இரவு பூபால இசையை ருசித்தேன், இதய மகிழ இசைந்து ரசித்தேன், இன்ப உன்னைத்தானே பாடல் மகிழ்ந்தேன், இனிய பூந்தேனே என்று கீதம் மலைத்தேன், இளைய பூவே ராகஸ்வரத்தில் இணைந்தேன், இரு கண்களால் நித்திரையை மறந்தேன், ஒரு நிலையாக பண்பலையோடு கலந்தேன் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் வானிலையும் இருப்பது கும்பகோணம் மக்களுக்கு இன்னொரு பெருமை என சொல்லி கும்பகோணம் பாலாஜி அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 24 மணி நேரம் சிறப்பாக இருக்கின்றது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளி குணசீகரன் நண்பு நேயரும் அருமை வாழ்த்துக்கள், மனது மயங்கிவிட்டது என சொல்லிவிட்டார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினாரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் நிகழ்ச்சிகள் அருமை வாழ்த்துக்கள் ஐயா என பதிவிட்டிருக்கிறார்கள். பெரியாரிலிருந்து ராஜேஷ் என்ற அன்பினேயரும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சிறுநேயர்களே, பாடல் கேட்கலாமா? அடுத்த பாடல் இளையராஜா பாடியுள்ளது, இசையமைத்து வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கின் படம் பூவிலங்கு. இதோ இந்த இசையும் உங்களோடு இணையட்டுமே.

நாம் நேர்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கால ஓட்டத்தில் மறக்க முடியாத பாடல்கள் கரைந்து போன நினைவுகளாய் தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் செவி சேர்ந்து சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலாய் கீதத்தை இசைக்கின்றது சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு வேளையில் நிறைவான பாடல் கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் உதயகீதம் படத்திலிருந்து இந்த சங்கீத மேகம் உங்களுக்காக தேன் சிந்துதாம். எப்படி இப்படியாக

0: என்ன நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லையா? தொடர்ந்து 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை FM 103.3 இணைந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 12 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ தொடர்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லே நீங்கள் இணைந்திருப்பது காற்றின் மொழியில். கேட்கலாமா?
2: காற்றின் மொழி.

Oh, what a pity. Ha ha ha ha ha ha ha ha!

பறவை தான் அடிபட்டதோ வலையிலே பிடிப்பட்டதோ அது பட்டு கொண்ட இல்லை சிக்கிக் கொண்ட கட்டழகு ப

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான்.

கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தம் இல்ல. கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தம் இல்ல. அது புறப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தம் இல்ல. அது புறப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தம் இல்ல. போக போக தெரியும் அம்மா பொங்குறதே. அது பொறுத்த

நீ பெஞ்சாதி, நான் அஞ்சாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே ஒரு உண்டு. அந்த ஜாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த ஜாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. போக போக தே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது இன்றிசையிறது. நேரம் 4:10. திரையிசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் பாடல் ஒலிக்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் லவகுசா படத்திலிருந்தும் ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

0: பொங்கும் மங்களம். சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எஸ் பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
0: முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி பேகடா ராகம் ரூபகதாளம்.

சித்திக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக்க எட்டு வண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி கண்டச்சாபதாள.

0: எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கவிருக்கின்றது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

அருளும் ஸ்ரீயாஞ்சனேயனே, செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

0: హృదయ బసు సురభూప్.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்பலட்சுமி பாடியுள்ள மதுராஷ்டகம்